செல்வநகரையை சேர்ந்த இதய ரத்னம் பிரணி தன்னுடைய பிறந்தநாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா இதய ரத்னம், அம்மா அருள் செல்வி, அண்ணா பிரசன்னா, தங்கை திலக்ஷியம், அம்மம்மா பரமேஸ்வரி, மாமாமார் அருள் செல்வம், இதய செல்வம், அதே போல உறவுகள் யாவரும் சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை வசந்தமயம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு லுணுகலையிலிருந்து சி கே சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு பீருவலையில இருந்து ஷமுத்மாத்தி நசான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பன காலை நேர வணக்கம் சிவானி, என்னையும் நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் தங்கன் சொல்லி மல்லாவிலிருந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கம் பட்டித்திடலிருந்து கமல்ஹாசன், யசோதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நம்பிக்கை கிராமம் மெரோல் சந்திரா வந்திருக்கிறாங்க, அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வசந்தம் சொந்தங்களுக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக பின்னைய ரொசல்ல இருந்து ராஜன் வந்திருக்கிறாங்க. இன்று என்னுடைய மகள் அமிர்தலிங்கம் சஞ்சனா தன்னுடைய 5வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். இவரை சீரும் சிறப்புடன் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவதாக அப்பா அமிர்தலிங்கம், அம்மா புவனேஸ்வரி, அம்மம்மா அம்மம்மா, அதே போல தாத்தா, அண்ணா, அக்கா, சித்தா, சித்தப்பா, மாமியாத்தை அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அங்க தின வாழ்த்துக்களை வசந்தமயம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கடவுளிலிருந்து மனு வந்திருக்கிறாங்க. இன்பகரமான இனிதான இனிய காலை நேர வணக்கம் சிவானி, விடியல் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய், அப்பா சிலதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுர்ஷனன் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டு வட்டக்கடையிலிருந்து விமலேந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு மட்டக்கிளப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. இதனால் அனைவருக்கும் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலப்பேட்டையிலிருந்து ஸ்ரீநிலா வந்திருக்கிறாங்க, அன்பன காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஆய் சகோதரி இனிய காலை நேர வணக்கம், மணி விஜயா மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டு முறையே ஸ்நேகல வட்டவழந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பகவந்தராவை சென்ட் மேரிஸ் பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் சுந்தரேஸ்வரன் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான வாழ்த்துக்களை வசந்த மெஃபம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அவர் என்னுடைய ஆசிரியர் என்பதும் இந்த இடத்தில் நான் வந்து பதிவு பண்ணி கொண்டு கொள்கின்றேன். ஒரு சிறந்த மாணவன் உருவாக வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து சரியான ஆசிரியர் அமைய வேண்டும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான். அந்த வகையில் ஒரு சிறப்பான ஆசிரியர், ஆசிரியர் என்றதையும் தாண்டி ஒரு நண்பராகவும் ஒரு தந்தை போலவும் வழிநடத்திய என்னுடைய ஆசனுக்கு இனிமையான அகவிதின வாழ்த்துக்களை நானும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 48 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடுறது காதல் மன்னன் திரைப்படத்துக்காக.

கொண்டேன் கண்டு கொண்டேன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை திறந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த மணித்தியாளத்துக்குள்ள வந்திருக்கு. 102.6 சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். கலைப்பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி நேரம் காலை 6 மணிக்கு கிடந்த 6 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியா நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0712-775-001 அதே போல 0712-775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வாசனமேகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் பாத்தீங்கன்னா பூனாகல் இருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. உறவுகள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் வெண்பு கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எட்டியாந்தோட்டையிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. காவத்தை நீலகாமம் ரம்சி குடும்பத்துக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு உறவுகள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு அர்ப்பணகர்ந்த ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு கிணவர் அப்துல் ஜமார் மற்றும் கந்தலை கை உவைதீன் அதே போல சத்தார் சபிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை உறவுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் இனிமையான பாடல் உழைக்கவிருக்கும் பாடல் இது. ஜோடி திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.

0: 102.6 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 5 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேலிகளாக நல்ல நேரம் காலை 4:34 மணியிலிருந்து 6 மணி வரை, ராகுகாலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:34 மணி வரை, யமகண்டம் காலை 7:34 மணியிலிருந்து 9 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வரவு, ரிஷபம் முயற்சி, மிதுனம் நன்மை, கடகம் பற்று, சிம்மம் மேன்மை, கன்னி பாராட்டு, துலாம் நலம், விருச்சிகம் சிக்கல், தனுசு சினம், மகரம் செலவு, கும்பம் பாசம், மீனம் துணிவு. மீண்டும் வந்த ராசி

0: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன். வசந்தம் FM 100.

முன்வாசம் திரைப்படத்துக்காக இடம்பெற்று ஒரு இனிமையான பாடலை தந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு புதிய நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 19 நிமிடம் ஆகி கொண்டிருக்க இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் உறவுகளையும் இணைத்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு டெல்தோடு இருந்த ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மொனராகலையிலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மிஸ் கிளியா அகீஷ் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியினுடைய பாடல் தெரிவிலும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி அகீஷ். அதே போல லபுக்கணையிலிருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. கொழும்பு 14 மும்தாஷ் பேகம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு தர்கா நகர்ந்து ரிம்சான் ரீந்தாஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? மீப்பிடி கந்தையிலிருந்து பிரசாத் வந்திருக்கிறாங்க. தேர்ணியகலை ஸ்ரீ வாணி விலாஸ் சைவ உணவகத்திலிருந்து யோகேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு வேலவத்திலிருந்து ரெஜி நிலானி காருண்யா புஷ்பா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. கென்யா மஃப்ரூக் நகர்ந்து நசூர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டிலிருந்து வீரமணிபால நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? மெஸ்கலியா பிரவுன் சீக்ல இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கமலஹாசன் வந்திருக்கிறாரு. இதுவே இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கலிதாவிலிருந்து சுந்தரம் வந்திருக்கிறாங்க. சசிகலா கோகுல் ரமணா கிஷந்தன் சீனு ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெதமுலையிலிருந்து சிவகுமார் வந்திருக்கிறாங்க. மதி மற்றும் விது மகள் லைனிகா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சிவா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மல்லாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட உறவுகளுக்காக நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்

அளிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இருந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளை வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்களின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே.

0: ஈடான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். சீரற்ற காரணிகளால் இதுவரை 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 11,732 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனிடம் வர்த்தமானியில் 22 திருத்தம் வெளியிடப்படும் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிற கருத்துக்கள். அதற்கு பிறகு திருத்தங்கள் குறித்து யோசிக்கலாம் என்பதும் அவருடைய கருத்தாக அமைகிறது. இதனிடம் பலாலி பகுதியில் 774 ஏக்கர் காணியினை விடுவிக்கவே முடியாது என்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்திருப்பதான கருத்துக்களோடு சேர்த்து புதிய அரசியலமைப்பு விடயத்தில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று 6 தமிழ் பேசும் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்திய விசாரணைகர் சந்தோஷ் ஜாவுடன் பேசியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தி இவ்வாறு வெளியாக இருக்கிறது. சிறைச்சாலை கிளர்ச்சி என்பது அலையாக தொடருமா என்பதான ஒரு தலைப்புச் செய்தி இன்றைய தினம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனத்தில் தடுப்பு காவலை எதிர்த்து சிறைச்சாலையின் மனுக்கள் மேலதிக விசாரணை என்பதாகவும் அது நாளைய தினம் இடம்பெற இருப்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. யோசித்த கருணாகுடுவுக்கு அழைப்பானை கிடைத்ததும் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது மற்றும் ஒரு செய்தியாக அமையப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் நாளிடுகளில் வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்த நிலையில் முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் அமைச்சர் நலிந்த ஜெயதீச வெளிப்படுத்தியிருக்கிற கருத்தாக அமைகிறது. அருண பத்திரிகை இவ்வாறு இதற்கு தலைப்பட்டிருக்கிறது. விவஸ்தா சங்சோதனை கேட்டுப்பத்த கெசட் கிரியமட்ட கேபினட் அனுமதி என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. எனவே நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்கான அரசியலமைப்பு திருத்த யோசனை வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அந்த வேளையில் அதற்கு எதிராக கருத்துரைத்து வாதிக்க முடியும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதீச அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன்போது நீதிமன்ற கட்டமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்துதல் என்பன தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சஜித் பிரேமதாச இப்போதுதான் தூக்கத்திலிருந்து விழித்தாரா அல்லது ரணில் விக்ரமசிங்கே மற்றும் நாமல் ராஜபக்சே ஆகிய இரு சட்டத்தரணிகளின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த யோசனையை முன்வைத்தாரா என்று தெரியவில்லை. நீதிமன்ற மறுசீரமைப்பு குறித்து சுமார் 11 வருடங்களாக பேசப்பட்டு வருவதோடு கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட குழுக்களினால் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களை இப்போது நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். இது எவ்வாறு இருப்பினும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்கான அரசியலமைப்பு திருத்த யோசனை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அந்த வேளையில் யாரென்றாலும் அதற்கு எதிராக தமது கருத்துக்களை தெரியப்படுத்தி வாதிட முடியும். அதன் பின்னரே இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும். நீதித்துறை சுயாதீனத்தை மேலும் பலப்படுத்துவதற்காக அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறை சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. நீதித்துறையின் சுயாதீனத்தை மேலும் பலப்படுத்தும் நோக்கிலும் மற்றும் திரண்டு போயுள்ள வழக்குகளை வினைத்திறனாக முடிவெடுத்தும் நோக்கிலும் அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறை சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான சட்டமூலம் ஒன்றை தயாரிக்குமாறு 2020 ஜூலை 27 அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த அங்கீகாரத்தின் பிரகாரம் சட்டமறிஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள 22 அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு மற்றும் நீதித்துறை திருத்திச் சட்ட மூலத்துக்கு சட்டம் அதிபர் அவர்களின் அரசியலமைப்புடனான இணங்கி ஒழுகும் தன்மை பற்றிய ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள குறித்த திருத்தச் சட்ட மூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்பதான கருத்தினை அமைச்சர் நலிந்த ஜெயதீச வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு பிரதானமான கருத்தினவே. நீதித்துறை சுயாதீனத்துக்காக யாப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது என்கிற நிலைப்பாட்டில் அரசாங்கம் இவ்வாறு செயற்பட்டுக்கொண்டிருக்கிறது. இதேநேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் தேங்கியுள்ள 1.1 மில்லியன் வழக்குகளை துரிதப்படுத்த சபாநாயகரிடம் மகஜர் என்பதான ஒரு செய்தி தினகரன் பத்திரிகை தருகிறது. நீதிமன்றங்களில் குவிந்து கிடக்கும் வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கு பாராளுமன்ற விசேட குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரும் எதிர்க்கட்சியின் பிரேரணை நேற்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டது என்றும் நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் தற்போது 1.1 மில்லியன் வழக்குகள் குவிந்து கிடப்பதாக நீதியமைச்சின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த வழக்குகளின் விசாரணை நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது பாராளுமன்றத்தில் விசேட குழு ஒன்றை நியமிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழு இவ்வாறானதொரு தீர்மானத்தினை எடுத்திருக்கிறது என்பதாகவே இந்த செய்தி அமைகிறது. இதன் அடிப்படையிலேயே இது தொடர்பான செயற்பாடுகள் இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவரினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கும். இதன் அடிப்படையிலேயே பிரேரணை ஒன்று கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த பிரேரணையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருப்பதோடு இவ்வாறு கையெழுத்திட குறித்த பிரேரணையை நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் இவ்வாறு கையெழுத்திருக்கிறார்கள் என்பதான தகவல். இதனிடம் மற்றொரு செய்தி, நீதியரசர்களின் வயதிலை அதிகரிக்கும் யாப்பு திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய சர்வதேச நீதிபதிகள் சங்கம் அரசாங்கத்திடம் வலியுறுத்தும் என்பதான தகவலும் தரப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் அண்மையில் அரசியலமைப்பை திருத்தம் அல்லது நீடிக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் ஓய்வெறும் வயதை 2 ஆண்டுகள் அதிகரிப்பதற்கான சட்டத்தை கொண்டு வருவதாக அறிவித்துள்ளது. இந்த சட்ட திருத்தம் கொள்கை அடிப்படையிலான பரந்த ஆலோசனைகளுடன் மேற்கொள்ளப்பட வேண்டிய, அதாவது உறுதியான அரசியலமைப்பு திருத்த நடைமுறையின் அடிப்படையில் அமைய வேண்டும். இல்லையெனில் நீதித்துறையின் சுயாதீனம் பாதிக்கப்படும். எனவே இந்த சட்டத்தை இலங்கை அரசு மறுபரிசீலனை செய்யுமாறு சர்வதேச நீதிபதிகள் சங்கம் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பில் அந்த சங்கம் நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இது தொடர்பான விடயங்கள் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன. சர்வதேச நீதிபதிகள் சங்கம் 1953 ஆஸ்திரியாவின் சால்ஸ்பர்க் நகரில் நிறுவப்பட்டது. இது உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் மதிப்புமிக்க தேசிய நீதிபதிகள் சங்கங்களின் அமைப்பாகும். உலகின் 5 கண்டங்களில் இருந்து 93 தேசிய நீதிபதிகள் சங்கங்களை இது பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த சங்கத்தின் முக்கிய நோக்கம் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதாகும். இது நீதியின் சரியான செயற்பாடு, மனிதுரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை வலுப்படுத்துதல் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தல் ஆகியவற்றுக்கு அத்தியாவசியமானது. நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு எப்போது எங்கு எவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அதற்கு எதிராக சர்வதேச நீதிபதிகள் சங்கம் குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பை கொண்டிருக்கிறது. இலங்கையில் தற்போது உருவாகியுள்ள சூழ்நிலை அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும். இலங்கை அரசாங்கம் அண்மையில் அரசியலமைப்பு திருத்தம் அல்லது நீடிக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஓய்வெறும் வயதை 2 ஆண்டுகள் உயர்த்தும் சட்டத்தை கொண்டு வருவதாக அறிவித்துள்ளது. இந்த முன்மொழியப்பட்ட சட்டம் குறித்து இலங்கை நீதித்துறை சேவைகள் சங்கம், பொதுநலவாய சட்டத்தணிகள் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் மற்றும் விமர்சகர்கள் வெளியிட்டுள்ள தீவிரமான கவலைகளை எமது சங்கம் பகிர்ந்து கொள்கிறது. சர்வதேச நீதிபதிகள் சங்கத்தின் பார்வையில் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தும் காலமும் முறையும் இந்த சட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ள பரவலான எதிர்ப்பும் இந்த முன்மொழி மிகவும் தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டிய காரணங்களாகும். இது நீதிபதிகளின் கட்டாய ஓய்வூதியத்தில் செய்யப்படும் மாற்றங்களை பற்றியதாக இருப்பதால் மிகுந்த கவனத்துடன் அணுகப்பட வேண்டும். முதலாவதாக, இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலமும் முறையும் தன்னிச்சையான திடீர் அல்லது போதிய ஆலோசனையற்ற செயலாக இருக்கக்கூடாது. மாறாக இது கொள்கை அடிப்படையிலான பரந்த ஆலோசனையுடன் கூடிய உறுதியான சிலப்பு திருத்த நடைமுறையின் அடிப்படையில் அமைய வேண்டும். இல்லையெனில் நீதித்துறையின் சுயாதீனம் பாதிக்கப்படும். இரண்டாவதாக, பல அறிவார்ந்த பார்வையாளர்களின் கருத்துப்படி இந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட நீதியரசர் அல்லது சில நீதியரசர்களுக்கு மட்டுமே பயனளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்படுவதாக தோன்றினால் அரசின் உண்மையான நோக்கம் எதுவாக இருந்தாலும் நீதித்துறையின் சுயாதீனம் பாதிக்கப்படுகிறது என்ற எண்ணம் உருவாகும். இந்த கவலைகளை முன்னிட்டு தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள இந்த சட்டத்தை இலங்கை அரசு மறுபரிசீலனை செய்யுமாறு சர்வதேச நீதிபதிகளை கேட்டுக் கொள்கிறது. இலங்கையின் நிலையமே சங்கம் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கும் என்பதான கருத்தினை அந்த சங்கம் இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறது. இதனிடம் நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நீதித்துறை சுயாதீனத்தின் மீது அழுத்தம் செலுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதாக நிலை கட்டளை 27(2)ன் கீழ் கேள்விகளை எழுப்பிய போது குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்பான தகவல்கள் இவ்வாறு வெளியாகின்றன. நாட்டில் நீதித்துறை அமைப்பின் செயற்திறனை அதிகரிக்கும் நோக்கத்துடன் உயர்நீதிமன்றம் மற்றும் மேல்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதிலேயே நீடிக்கும் யோசனையை அரசாங்கம் முன்வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் இந்த யோசனை தொடர்பில் இங்கே சட்டத்தணிகள் சங்கம் உள்ளிட்ட சட்டத்துறையை சார்ந்த பல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. மேலும் 2023 ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தொழில்நுட்ப உதவியுடன் நீதியமைச்சுக்காகவே தயாரிக்கப்பட்ட அறிக்கையிலும் வேறு முன்னுரிமைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய அரசாங்கத்தின் கொள்கை அடிப்படையும் எதிர்கால நடவடிக்கைகள் பற்றியும் தெளிவான விளக்கத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக சில கோரிக்கைகளை முன்வைக்கிறேன் என்பதாக அவர் கூறியிருக்கிறார். நீதிபதிகள் ஓய்வெறும் வயதை நீடிப்பதானது நீதித்துறை செயற்திறனை மேம்படுத்தும் பரந்த வேலை திட்டத்தின் ஒரு பகுதி என அரசாங்கம் கூறுகிறது. அப்படியானால் அத்தகைய பரந்த வேலை திட்டத்தின் ஏனைய மறுசிறப்புகள் யாவை, அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான துல்லியமான கால அட்டவணை யாது என்பதான ஒரு கேள்வி. அரசாங்கம் சுட்டிக்காட்டுவது போல் தேங்கிக் கிடக்கும் 1.1 மில்லியன் வழக்குகளில் எவ்வளவு தொகையானவை நீதிபதிகளின் பற்றாக்குறையால் ஏற்பட்டுள்ளன, எவ்வளவு தொகையானவை நீதித்துறை நிர்வாகம், அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம், சட்டமாதிபர திணைக்களம் அல்லது ஏனைய நிறுவனங்களின் தாமதங்கள் காரணமாக ஏற்பட்டுள்ளன, அது தொடர்பான உத்தியோகபூர்வ தரவுகளை சபையில் சமர்ப்பிக்க முடியுமா, 2023 ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தொழில்நுட்ப உதவியுடன் நீதியமைச்சுக்காகவே தயாரிக்கப்பட்ட மறுசிறப்பு அறிக்கையின் மூலமும் அமைப்பு ரீதியான மறுசிறப்புகளுக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது, அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதன் பிரகாரம் முன்னேற்றம் என்ன, இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாத பரிந்துரைகள் யாவை என்பதான கேள்வி, இலங்கை சட்டத்தணிகள் சங்கம், சட்ட ஆணைக்குழு, சட்டமாதிபர திணைக்களம் மற்றும் நீதிச்சபை ஆணைக்குழு ஆகியவற்றுடன் இந்த திருத்தங்கள் தொடர்பாக போதுமான கலந்தாலோசனைகள் நடத்தப்பட்டனவா, அவ்வாறெனில் அந்த திகதிகள் யாவை, அது குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு யாது. லோ ஏசியா பொதுநலவாய சட்டத்தணிகள் சங்கம், பிரான்ஸ் தேசிய சட்ட நிகழ் பேரவை உள்ளிட்ட சட்டத்துறையின் பல அமைப்புகள் இது தொடர்பில் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து அந்த எதிர்ப்புகளை அரசாங்கம் கவனத்தில் கொண்டுள்ளதா, அது பற்றிய அரசாங்கத்தின் பதில் என்ன, தற்போதுள்ள உயர்நீதிமன்றம் மற்றும் கீழ் நீதிமன்ற வெற்றிடங்களை முழுமையாக நிரப்ப முடிக்காமல் ஓய்வூதிய வயதை நீடிப்பதன் மூலம் மட்டுமே நீதிமன்றங்களின் சட்ட தாமதங்கள் குறையும் என்பதற்கு அரசாங்கம் வசம் உள்ள பின்னணி ஆய்வுகள் யாவை, அந்த ஆய்வுகளுக்கு அமைய நீதிபதி ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவரை வாறு எழுப்பியிருக்கிறார். இதுநேரம் மற்றும் ஒரு முக்கியமான தகவல் குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, சிறைச்சாலை கிளர்ச்சி அலையாக தொடருமா என்பதான கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சபையில் நேற்றைய தினம் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியாக இருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்று சிறைச்சாலைகள் தொடர்பில் விசேட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை மோதல் ஒரு அலையாக உருவெடுக்குமா என்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தேசிய உறுப்பினர்கள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது இந்த கருத்துக்களை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வில் மகர சிறைச்சாலை மோதல் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மகர சிறைச்சாலையில் கடந்த முதலாம் தேதி மாலை 3:45 அளவில் மூன்று கைதிகள் சிறைச்சாலை கூரையின் மீது ஏறி கூச்சலிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். சிறைச்சாலையின் ஜெயிலர் அந்த இடத்துக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவருடன் 15 நிமிடங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். இவ்வாறு நிலையில் ஒரே நேரத்தில் அவ்விடத்தில் 1000 பேர் அளவிலான கைதிகள் ஒன்று கூடி கூச்சலிட்டு கலகம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டிருக்கிறார்கள். நிலைமையை உடனே சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் சிறைச்சாலையில் இருந்த ஆயுதங்கள் துப்பாக்கிகள் மற்றும் இனிய பொருட்களை பாதுகாப்பாக மறைத்து வைத்ததன் பின்னர் பிரதான இரும்பு கதவுகளை மூடியிருக்கிறார்கள். இதன் பின்னர் கைதிகள் இரும்பு கதவின் மீது கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். சிறைச்சாலையின் சமையலறை, உணவு உண்ணுமிடம், வைத்தியசாலை, பதிவு பிரிவு, அலுவலகம் ஆகிய பகுதிகளை கைதிகள் சேதப்படுத்தி இருக்கிறார்கள், தீ வைத்திருக்கிறார்கள். இவ்வாறான பின்னணியில் போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலை போதனையும் மகர சிறைச்சாலை போதனையும் ஒன்றாக கருத முடியாது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையிலான முரண்பாடு முதலாக மாற்றமடைந்தது. மகர சிறைச்சாலையில் அவ்வாறான தன்மை காணப்படவில்லை. மூன்று கைதிகள் கூரையில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பின்னர் போராட்டம் தோற்றம் பெற்றது. இந்த போராட்டத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. மகர சிறைச்சாலையின் சிறை கைதிகள் கூண்டுகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. சமையலறை, உணவு உண்ணுமிடம் மற்றும் வைத்தியசாலை தான் இலக்காக கொண்டு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே கட்டிடத்தில் 1000 பேர் ஒரு இடத்தில் ஒன்று கூடியதே சந்தேகத்துக்குரியதே. திட்டமிட்ட செயற்பாடுகள் ஊடாக மகர சிறைச்சாலையின் கட்டமைப்பை பலவீனப்படுத்த ஒரு தரப்பினர் முயற்சித்திருக்கிறார்கள். மகர சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட மோதலுக்கு வெளியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் சந்தேகம் காணப்படுகிறது. அதுகுறித்து தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பல்வேறு கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வேறு சிறைச்சாலைகளில் உணவு சமைத்து மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு தற்போது உணவு வழங்கப்படுகிறது. சிறைச்சாலையின் சொத்துக்களுக்கு தீ வைத்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மக்களின் வரிப்பணம் என்பதை கைதிகள் உறவுகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களின் வரிப்பணத்தைக் கொண்டே மீண்டும் புனரப்பு பணிகளை முன்னெடுக்க வேண்டும். தமக்கான வசதிகளையே இவர்கள் இல்லாதொழித்திருக்கிறார்கள். சிறைச்சாலை கட்டமைப்பில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் நெரிசலுக்கு தீர்வு காண்பதற்கு எனது தலைமைத்துவத்தில் அமைச்சரவை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை மோதல் ஒரு அலையாக உருவெடுக்குமா என்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மூன்று சிறைச்சாலைகள் தொடர்பில் விசேட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் சிறைச்சாலை திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவ்வாறு கூறியிருந்தார்.
1: ඇති ගැටලු නඩු විශාල සංඛ්‍යාවට හේතු සාධක ඇති බව නොරහසකි. එකී ආයතනයන්හි වැඩ කටයුතු කාර්යක්ෂම ඉටු කිරීමට ගන්නා ලද පියවර මා පළවෙනි පිළිතුර මගින් ලබා දී තිබෙනවා. අසාතිබර නිලදත්ත சபாகத கரண லெபுனு பயவிசத்திர காலமானவத்
0: நகர் இதுநேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறதே. பிரதானமாக புதிய அரசியலமைப்பு விடயம் தொடர்பில் பேசப்படுகிற நிலையில் புதிய அரசியலமைப்பு விடயத்தில் அவதானத்துடன் செயற்படுங்கள் என்றும் மீண்டும் புதிதாக ஆரம்பிப்பது புத்திசாலித்தனமல்ல, தமிழ் பேசும் 6 கட்சிகளின் பிரதிகளிடம் இந்திய உரசாணிகர் சந்தோஷ் ஜாகடே துறைப்பு என்பதான செய்தியாகவே இது தரப்படுகிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்க விவகாரத்தில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் ஓர் இலக்கை அடைவதற்கான பாதையில் அரைவாசி தூரத்தை கடந்ததன் பின்னர் அதனை புறந்தள்ளிவிட்டு மீண்டும் தொடக்க புள்ளியில் இருந்து ஆரம்பிப்பது புத்திசாலித்தனமான நகர்வு அல்ல எனவும் இலங்கைக்கான இந்திய உரசாணிகள் சந்தோஷ் ஜா தமிழ் பேசும் 6 கட்சிகளின் பிரதிகளிடம் இவ்வாறு எடுத்துரைத்திருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக தரப்படுகிறது. இதேவேளை மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடாத்துமாறு இந்தியா தொடர்ந்து அழுத்தம் வழங்கி வரும் நிலையில் இன்றைய தினம் நாட்டுக்கு வருகை தரும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மீளவும் அவ்விடயத்தை வலியுறுத்துவார் என்று உயர்சாணிகர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு உடன்பட்டிருந்த இலங்கை தமிழரசுக் கட்சி, இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். கொழும்பிலுள்ள இந்திய இல்லத்தில் பிற்பகல் 4:30 முதல் 6 மணி வரை நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் எம் பி சுமந்திரன் மற்றும் சாணக்கியனும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் செல்வமடைக்கிலநாதனும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் ரவுஃபக்கி மற்றும் நிசாம் காரியப்பரும், இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் அமீர் அலி முகமது தாகிர் ஆகியோரும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஜீவன் தொண்டமானும், தொழில் முற்போக்கு கூட்டணி சார்பில் பாரத் அருள்சாமியும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஏற்கனவே 1988-89 ஆண்டுகளில் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளில் தமிழ் பேசும் கட்சிகளின் கூட்டணியாக இணைந்து செயற்பட்டதாகவும், தற்போதும் இருதரப்பும் பல்வேறு விடயங்களில் கூட்டாக இயங்கினாலும் இப்போதுதான் ஒரு கட்டமைப்பாக இணைந்திருப்பதாக தமிழ் பேசும் கட்சியின் பிரதிகள் உயிர்சாணிகளிடம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயகம் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாஸ் ஆகியோருடன் நடைபெற்ற சந்திப்புகள் மற்றும் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்ட புதிய அரசியலமைப்பு உருவாக்கப் பணிகளை ஆரம்பித்தல், மாநிலசபை தேர்தல்களை உடனடியாக நடத்துதல், வடகிழக்கு மாகாணங்களில் படையினர் வசம் உள்ள காணிகளை விடுவித்தல், மலையக மக்களுக்கான காணி பகிர்வு மற்றும் விடுமைப்பு உள்ளிட்ட விடயங்கள் பற்றியும் அவற்றுக்கு ஜனாதிபதி அளித்த பதில்கள் குறித்தும் அவர்கள் உயர்சாணிகளிடம் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அவற்றை சீர்படுத்தும் உயர்சாணிகர் மாகாணசபை தேர்தல்களை விரைவாக நடத்துதல் உள்ளடங்கலாக இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பில் இந்தியா ஏற்கனவே பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் இலங்கைக்கு அழுத்தம் வழங்கியிருப்பதாகவும், அதற்கமைய இன்றைய தினம் நாட்டுக்கு வரைந்துள்ள இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது அதனை மீண்டும் வலியுறுத்துவார் என்றும் உறுதியளித்திருக்கிறார். அதேபோன்று வடகிழக்கு மாகாணங்களில் படையினர் வசம் உள்ள காணிகள் தொடர்பான பிரச்சினை முக்கியமானதும் கரசனைக்குரியதுமான விடயம் என்பதை ஏற்றுக்கொண்ட இந்திய உரசாணிகரும் மலையகத்தில் தித்வா சூழல் அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான காணி வளங்கள் பற்றியும் விவரமாக கேட்டறிந்திருக்கிறார். அதேவேளை புதிய அரசியலமைப்பு உருவாக்க விவகாரத்தை பொறுத்தமட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பை கைவிட்டு மீண்டும் பூஜ்யத்திலிருந்து முழுமையாக ஆரம்பிக்கப் போகிறீர்களா என தமிழ் பேசும் கட்சியின் பிரதிநிதிகளிடம் உயர்சாணிகர் கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலளித்த பிரதிநிதிகள் தற்போது மாகாணசபை முறைமை உள்ளிட்ட சில கூறுகள் மூலம் அதிகார பகிர்வுக்கான கட்டமைப்பொன்று அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கும் நிலையிலும் அதனை முற்றாக அளித்துவிட்டு மீண்டும் பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிப்பது ஆபத்தான விடயம் என சுட்டிக்காட்டினார்கள். எனவே புதிய அரசியலமைப்பு எனும்போது தற்போது இருப்பதை விடவும் கூடுதலான அதிகாரப் பகிர்வு பற்றியே தாம் பேசுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பதிலளித்த உயரசாணிகள் இந்த விடயத்தில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும், ஓர் இலக்கை அடைவதற்கான பாதையில் அரைவாசி தூரத்தை கடந்ததன் பின்னர் அதனை புறந்தளிவிட்டு மீண்டும் தொடக்கப் புள்ளியிலிருந்து ஆரம்பிப்பது புத்திசாலித்தனமான நகர்வு அல்ல என்பதாகவும் சந்தோஷ் ஜா இவ்வாறு பிரதிநிதிகளிடம் வலியுறுத்தியிருக்கிறார் என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு விருகிசிறை பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. பலாலி பகுதியில் 754.98 ஏக்கர் காணிகளை விடுவிக்க முடியாது, சபையில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அறிவிப்பு என்பதான செய்தினை இவ்வாறு காணதாம். வடக்கில் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 16 கிராம உத்தியோகத்திற்கு பிரிவுகளுக்குள் ராணுவத்தால் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் காணிகள் அப்பகுதிகளின் பாதுகாப்புக்கும் மூலோபாய முக்கியத்துவத்துக்கும் அவசியமான காணிகளாகும், ஆகவே அவற்றை விடுவிக்க முடியாது. அத்துடன் பலாலி சர்வதேச மாநிலத்தை கொண்டுள்ள உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இலங்கை விமானப்படையினரால் பயன்படுத்தப்படும் 754.98 ஏக்கர் காணியையும் மிக விடுவிக்கவே முடியாது. மற்ற காணிகளுக்கு வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அவரின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற சாணக்கிய ரசமாணிக்க முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் பாதுகாப்பு பிரதியமைச்சர் இவ்வாறு கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கையில் சாணக்கியன் தெரிவித்திருந்த கருத்துக்களும் இவ்வாறு தரப்படுகின்றன. தேசிய இன விகிதாசாரத்தை மாற்றும், குடியேற்றங்களை ஏற்க மாட்டோம் என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது. இது தமிழன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற செய்தி. மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோதமாக நுழைந்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் குடியேற்றங்களை அமைத்து வருகிறார்கள். இதனால் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் புதிய குடியேற்றவாசிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தீவிரமடையும் அபாயம் உள்ளது. எனவே அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து இந்த விவகாரத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அந்த பிரதேசங்களின் மக்களின் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கின் தேசிய இன விகிதாசாரத்தை மாற்றும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் எந்தவொரு குடியேற்ற திட்டத்தையும் நாம் ஒருபோதும் மீட்க முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ரணகுமாரசுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது கிழக்கு மாநில மக்களின் நீண்டகால பிரச்சினையாக இருந்து வரும் மகாபலி விகாரம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். ஆனால் இன்று பாராளுமன்றத்தில் விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் லால்காந்த கியூலோயா திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அரசாங்கம் இதனை கைவிடப் போவதில்லை என்றும் தெளிவாக தெரிவித்தார். இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுமாயின் அதற்கு முன்னர் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுடன் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு அவர்களின் காணி உரிமைகள், வாழ்வாதாரம் மற்றும் தேசிய இன விகிதாசாரத்தில் ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பான அச்சங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இதுவரை மகாபலி அதிகார சபையினூடாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு சொட்டு நீர் கூட வழங்கப்படவில்லை. ஆனால் பழனூர் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களுக்கு மகாபலி திட்டத்தின் கீழ் நீர் வழங்கப்பட்டுள்ளது. இது வடக்கு கிழக்கு மக்களுக்கு எதிரான பாரபட்சமான அணுகுமுறை. இன்றைய பிரதான பிரச்சினை நீர் விநியோகம் அல்ல, மகாபலி திட்டத்தின் கீழ் காணிகள் பகிர்ந்தளிக்கப்படும் விதமாகவும் அமைச்சர் எந்தவொரு காணியும் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் மணலாறு பகுதி வெளியோயா என பெருமாற்றம் செய்யப்பட்டு மகாபலி அதிகார சபையினூடாக திட்டமிட்டு குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன. இன்று அந்த குடியேற்றங்களுக்கு நீர் வழங்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே மகாபலி அதிகார சபையின் உண்மையான நோக்கம் வருமென நீர் விநியோகம் அல்ல, மாறாக வடக்கு மற்றும் கிழக்கின் தேசிய இன விகிதாசாரத்தை மாற்றும் வகையில் திட்டமிட்டு குடியேற்றங்களை உருவாக்குவதே என்ற எமது நீண்டகால கவலை மேலும் வலுப்பெறுகிறது. மேலும் மயிலத்தமடி என்ற பெயரில் எந்த இடமும் அரசாங்க பதிவுகளில் இல்லை என்று அமைச்சர் தெரிவித்தார். ஆனால் இன்று காலை மட்டுமே மயிலத்தமடு மாதவனை பகுதியில் பசுக்கள் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அத்துடன் மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோத குடியேற்றங்களும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் வாழும் கால்நடை வளர்ப்பாளர்களும் பால் பண்ணையாளர்களும் தங்களது பாரம்பரிய மேய்ச்சி நிலங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையை உருவாகியுள்ளது. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக அச்சுறுத்தப்படுகிறது. மாதவனை பகுதியை மேய்ச்சல் திரைப்பகுதியாக வர்த்தமான அறிவித்தலின் மூலம் அறிவிப்பதாக அரசாங்கம் முன்னர் தெரிவித்திருந்தது. ஆனால் அமைச்சரின் பதிலில் அதற்கான எந்தவொரு முன்னேற்றமும் இல்லை என்பது தெளிவாகியுள்ளது. அந்த பகுதியின் அளவீட்டுப் பணிகள் கூட இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோதமாக நுழைந்து பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குடியேற்றங்களை அமைத்து வருகிறார்கள். இதனிடை தொடருமானால் எதிர்காலத்தில் அப்பகுதி கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் புதிய குடியேற்றவாசிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தீவிரமடையும் அபாயம் உள்ளது. எனவே அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து சட்டவிரோத குடியேற்றங்கள் தடுத்து மயிலத்தமடு மாதவனை கால்நடை வளர்ப்பாளர்களின் பாரம்பரிய மேய்ச்சல் நிலங்களையும் வாழ்வாதார உரிமைகளையும் பாதுகாக்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கின் தேசிய இன விகிதாசாரத்தை மாற்று நோக்கில் முன்னெடுக்கப்படும் எந்தவொரு குடியேற்ற திட்டத்தையும் நாம் ஒருபோதும் மீட்க முடியாது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்பதே சாணக்கியனுடைய கருத்தாக அமைய பெறுகிறது. இது தொடர்பில் அவர் தெரிவித்த கருத்தினை நாங்கள் இவ்வாறு அவதானித்திருந்தோம். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்கான இழப்பீடு வழங்கும் கலந்துரையாடல் பெரும் குழப்பம், போலீசார் வரவழைப்பு என்பதாக இந்த செய்தி அமைய பெறுகிறது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய விஸ்தரிப்பின் போது சுவீகரிக்கப்படும் காணி உரிமைகள் தொடர்பிலேயே இந்த நிலைமைகள் இவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றன என்பதை இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற செய்தியில் பிரதானமாக காணி உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல் குழப்பத்துடன் முடிவடைந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் சர்வதேச மாநில விசரிப்பு அபிவிருத்தி திட்டத்துக்காக சுவீகரிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று தெள்ளிப்பளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. தெள்ளிப்பளை பிரதேச செயலாளர் சிவசங்கா சுதீஷ்ணர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் மரதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். வலிகாமம் வடக்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட பலாலி மேற்கு, மயிலட்டி வடக்கு, தென்மலை மற்றும் குரும சிட்டி ஆகிய நான்கு கிராம சிவருக்கு பிரிவுகளில் 1986 பலாலி விமான நிலைய விரிவாக்கத்திற்காக வர்த்தமான அறிவித்தல் மூலம் சுவீகரிக்கப்பட்ட 267 ஏக்கர் காணிகளின் 436 காணி உரிமையாளர்கள் கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதன்போது வலிவடக்கில் இன்னும் காணிகளை மீளப்பெறாத காணி உரிமையாளர்களுக்கு பிரதேச செயலகத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் கூட்ட மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்படாத நிலையில் மாவட்ட அரசாங்க அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதையடுத்து கூட்டம் முடிந்ததும் உங்களோடு கலந்துரையாடுவதாக அரசாங்க அதிபர் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த சந்திப்பு இடம்பெறவில்லை. மக்களை மாற்றத்துடன் திரும்பியிருந்தார்கள். 1986 சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு 2022 மதிப்பீட்டின் அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து இழப்பீடு வழங்குவதற்கான சத்தியகடதாசில் கையொப்பமிடுமாறு காணி உரிமையாளர்களிடம் கூறப்பட்டது. எனினும் ஒவ்வொரு காணிக்கும் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பீடு விவரங்கள் வழங்கப்படாத நிலையில் சத்தியகடதாசில் கையொப்பமிட முடியாது என காணி உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சத்யகடதாசின் உள்ளடக்கம் தெளிவற்றதாக இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியதால் கூட்டத்தில்

0: மீண்டும் காணி உரிமையாளர்களை அளிப்பது என தீர்மானிக்கப்பட்டது. எனினும் சில காணி உரிமையாளர்கள் இழப்பீடு பெறுவதில் இணக்கம் தெரிவிக்காமல் கூட்டத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களது இழப்பீடு மட்டும் வழங்காமல் காணிகளை மீள வழங்கி மீள் குடியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதன் பின்னரே மாநில தேவைக்காக காணிகளை வழங்குவது குறித்து பரிசீலிக்க முடியும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் சத்தியகடதாசியில் தெளிவின்மை காணப்பட்டதே மக்களிடையே நம்பிக்கையின்மையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியதாக காணி உரிமையாளர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பிரதானமான செய்தி. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் யுத்த கால அளவுக்கு படைமுகாம்கள் தேவையில்லை என்பதான கருத்து தினக்குரல் பத்திரிகையில் தரப்படுகிறது. வடகிழக்கில் யுத்த காலத்தில் இருந்த அளவுக்கே ராணுவ முகாம்களை நடத்தி செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளன என்றும், இதன்படி அந்த முகாம்கள் இருந்த இடங்களை நாட்டுக்கு பொருளாதாரத்தை எட்டக்கூடிய இடங்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளினி ஜெயதிஸ கூறியிருப்பதான செய்தியினை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தியாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். எனவே அந்த வகையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தி சந்திப்பிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும் போது, தமிழ் பேசும் கட்சிகள் ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடிய போது முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளிக்கிறார். இந்த சந்திப்பு தகவல்கள் எனக்கு தெரியாது என்றும், ஆனால் தேசிய பாதுகாப்பு திட்டமிடலுக்கு அமைய சில முகாம்கள் மறுசீரமைக்கப்படும் நடவடிக்கையில் இடம்பெறுகின்றன. யுத்த காலத்தில் இருந்த முகாம்கள் தற்போதைய நிலைமையில் அதே அளவில் இருக்க வேண்டியது அவசியமில்லை என்று தீர்மானிக்கப்படுகிறது. இது பாதுகாப்பு சபைகளில் எடுக்கப்படும் தீர்மானங்களாகும். அந்த இடங்களை பொருளாதார ரீதியாக நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் வகையில் முதலீடுகளுக்காக பயன்படுத்தும் இடங்களாக அமையவிருக்கிறது என்பதும் அவர் முன்வைத்திருக்கிற கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இதேநேரம் மற்றொரு செய்தி குறித்தும் நாம் அவதானத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும். இதுவும் காணி உரிமை தொடர்பிலான செய்தி. தினக்குரல் பத்திரிகையில் தரப்படுகிறது. காணி உரிமை மறுப்பு ஜனாதிபதி கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதான தகவலை இவ்வாறு கொண்டு வருகிறது தினக்குரல் பத்திரிகை. இயற்கை வளங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மக்களுக்கு காணி உரிமைகளை வழங்காமல் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மலைக தோட்டங்கள் தொடர்பில் தோட்ட கம்பெனிகளுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தை நீடிக்காமல் இருப்பதன் மூலமே மலையகத்தில் வீட்டுத் திட்டங்களை விரைவில் மேற்கொள்ள முடியும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிற கருத்தாக இது அமைகிறது. பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கான குறை நிரப்பு பிரிவினை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். தற்போது ஏற்பட்டுள்ள மழை வெள்ளம் மண்சரிவுகள் காரணமாக மலையகத்தில் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதனிடம் தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட குறிப்பாக நுரலிய மாவட்ட மக்கள் பலர் தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை நாங்கள் பார்வையிட சென்ற போது தங்களை ஏற்கனவே வசித்து வந்த பாதுகாப்பற்ற இடங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்கு போலீசார் மற்றும் தோட்ட முகாமைத்துவம் மூலமாக பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் எங்களிடம் முறையிட்டார்கள். அதனால் இவ்வாறு பாதுகாப்பற்ற இடங்களுக்கு மீண்டும் அந்த குடும்பங்களை அனுப்ப வேண்டாம். மீண்டும் புயல் போன்ற ஆபத்து ஏற்பட்டு அதற்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கு யார் பொறுப்பு கூறுவது என நாங்கள் அன்று பாராளுமன்றத்தில் கேட்டிருந்தோம். தற்போது அவ்வாறதொரு நிலையை ஏற்பட்டிருக்கிறது. சீரற்ற காலநிலை காரணமாக நுரலியா மாவட்டத்தில் இதுவரை 1091 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 523 குடும்பங்கள் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மக்களுக்கு அரசாங்கம் விரைவாக நிவாரணங்களை வழங்க வேண்டும்.
1: திருப்பி ஆபத்து என்று அங்கீகாரம் பெற்ற பகுதிக்கு நவரணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஏற்கனவே இருந்த வீட்டில் மண் சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இது சிவப்பு பகுதி என்று NBRO தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தற்காலிக குடியிருப்பில் மக்களை திருப்பி அந்த பகுதிக்கு போய் சொல்றதுல எந்த நியாயமும் இல்லைன்னு அன்னைக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை மக்கள் அங்கே போய் மீண்டும் ஏதாச்சும் புயல் இல்லாட்டி மழை ஏற்பட்டு மக்களுக்கு ஏதாச்சும் சேதாரம் ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு கூறுவாங்கன்னு கூட நாங்கள் ஒரு கேள்வி இதே பாராளுமன்றத்தில் இருந்திருக்கோம். இன்றைக்கி நுரேலிய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் GIN புள்ளி விவரங்கள் படி 1091 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4000 மேலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 523 குடும்பங்கள் வந்து 20 தற்காலிக குடியிருப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க. 6 உயிரிழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து மலையகத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை அரசாங்கம் கட்டாயம் கருத்தில் எடுத்து நிவாரணம் வழங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கௌரவ அமைச்சர் சமந்த வித்யாரத்னா அவர்கள் இந்த இடத்துல இல்லைன்னா கூட கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இருக்காரு. அவர் கட்டாயம் இதுக்கு ஒரு பதில் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு.
0: சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி பாராட்டு இருக்கின்றோம். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்த கருத்து குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம்.
1: தற்பொழுது விஷயமாக மலைகத்தில் வாழ்கின்ற மக்கள் மீண்டும் தாங்கள் இருப்பிடங்களை இழந்த மக்களாக மாறியிருக்கின்றார்கள். மீண்டும் அவர்களுக்கு நிவாரணம் தேவைப்படுகின்றது. அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் என்பது இவ்வாறு பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு நாங்கள் நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதுவே அது எங்களுடைய தலையாய கடைப்பாடாகும். நாங்கள் மக்களுக்கான நிவாரணம் வழங்குகின்ற பொழுது இந்த எதிர்கட்சியின் சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த நீதித்துறை சம்பந்தமாக இவர்களுடைய கூடுதலான பேச்சு அடிப்படுகின்றது. எங்களுடைய அரசாங்கமானது நாங்கள் ஒரு புறத்தில் நாங்கள் இந்த சட்டத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய நீதி சபைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, போலீஸ் துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவைகளை சரியான தளத்தில் வைப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது இந்த எதிர்கட்சியினர் மீண்டும் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா? அதாவது மன அழுத்தங்கள் கூடுதலாக இருக்கின்ற நிறுவனங்கள் அந்த சிறை கூடங்களுக்கு சென்று மீண்டும் ஒரு ஜூலை கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா? அதன் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு ஏதாவது ஒரு நெருக்கடி என்கின்ற வேலை திட்டத்தை இந்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றவர்களாக இன்றைக்கு மாறியிருக்கின்றார்கள். இவர்கள் எதை செய்தாலும் என்ன சொன்னாலும் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் என்பவர்கள் இனியும் அவர்களுடைய அந்த இனவாத பொறிக்கு அல்லது மதவாத பொறிக்கு விழ மாட்டார்கள். மக்கள் இன்றைக்கு உணர்வு பூர்வமாக முடிவுகளை எடுக்கின்ற ஆற்றல் உள்ள மக்களாக இலங்கை மக்கள் மாறியிருக்கின்றார்கள். அதனால் இவர்களுடைய சித்தி விளையாட்டுகள் இனியும் பலிக்காது.
0: சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். சீரற்ற காலநிலை, 8 பேர் உயிரிழப்பு, 11,112 பேர் பாதிப்பு, வெள்ள அபாய எச்சரிக்கை நீக்கம், மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து அமுல் என்பதாக விரகிசிறு பத்திரிகை இந்த தகவலை தருகிறதே. அதேநேரம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தருகிற செய்தியாகவும் இது அமையப்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். 13 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலவுகின்ற மழையுடனான சீரட்ட காலனியால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 8 பேர் உயிரிழந்துள்ளதோடு 3014 குடும்பங்களில் இருந்த 11,112 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. 9 மாவட்டங்களில் 56 பிரதேச செயலக பிரிவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு வீடு முழுமையாகவும் 290 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது. சீரட்ட காலனியினால் நுவரலியா, கண்டி, ரத்னபுரி ஆகிய 3 மாவட்டங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த மாவட்டங்களில் பெருமளவிலான விபத்துகள் பதிவாகியிருக்கின்றன. நுவரலியா மாவட்டத்தில் 1,091 குடும்பங்களைச் சேர்ந்த 3,951 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு தற்போது காலநிலை சீரான நிலைமைக்கு திரும்பியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள 20 நிவாரண முகாம்களில் 523 குடும்பங்களைச் சேர்ந்த 2,195 பேரும் உறவினர் வீடுகளில் 224 பேரும் தங்கியுள்ளதோடு இயற்கை அனர்த்தங்களால் 2 வீடுகள் முழுமையாகும் 90 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. மழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பிரதான வீதிகளில் ஏற்பட்ட தடங்கல்கள், மரங்கள் முறிந்து விழுந்த சம்பவங்கள் மற்றும் மண்வீடுகள் சரிந்து விழுந்தமையால் தடைப்பட்டிருந்த முக்கிய போக்குவரத்து பாதைகள் சீரமைக்கப்பட்டு மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. கடுகண்ணாவு பகுதியில் மூடப்பட்டிருந்த கொழும்புக்கண்டி வீதி மீண்டும் திறக்கப்பட்டு அங்கு வீதி போக்குவரத்து முழுமையாக வழமைக்கு திரும்பியுள்ளது. இருப்பினும் நுரலியா பதுளை பிரதான வீதி, நுரலியா ஹெட்டன் பிரதான வீதி மற்றும் நுரலியா கண்டி பிரதான வீதியின் துபாஸ் முதல் லபுக்கலை வரையிலான பகுதிகளில் அடர்ந்த மூடுபனி நிலவுவதால் அந்த வீதிகளில் பயணிக்கும் போது அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் சாரதிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கு சபர்கம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுரலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சபர்கம மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய சபர்கம, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40-50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கலனி மற்றும் கலுகங்கை ஆற்று படுகைகளுக்காக நீர்ப்பாசன திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிப்பு உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 அளவில் கலனி கங்கை தொடர்பிலும், பிற்பகல் 2 மணி அளவில் கலுகங்கை தொடர்பிலும், அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3:30 மணி அளவில் மீண்டும் கலனி கங்கை தொடர்பிலும் வெவ்வேறு கட்டங்களாக வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. எனினும் தற்போது குறித்த ஆறுகளின் நீர்மட்டம் சீரான நிலையை எட்டியுள்ளமையால் இந்த அபாய எச்சரிக்கை விழிப்புணர்வை மீண்டும் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மேலும் நாடளாவிய ரீதியில் மழை பெய்யும் நிலைமைகள் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டங்களில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் இடர்முக அமைப்பு பிரிவு தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் ஏதேனும் வெள்ள அபாய நிலைமைகள் ஏற்படுமாயின் அதுகுறித்து பொதுமக்களுக்கு முன்கூட்டிய அறிவிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் பொறியாளர் எல் எஸ் சூரிய பண்டார இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நாட்டின் மலைப்பாங்கான பிராந்தியங்களில் தொடர்ந்தும் மண்சரி உபாயம் நிலவி வருவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. அதற்கமைய கண்டி மாவட்டத்தின் கங்கா ஹில கோரல உடுதும்பர பஸ்பாகே கோரல கேகாலை மாவட்டத்தின் யாட்சியாந்தோட்ட நூரல்யா மாவட்டத்தின் அமுகமுவ நோவுட் ஆகிய பிரதேசங்களுக்கு பிரிவுகளுக்கு மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு அப்பகுதிகளில் வாழும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கண்டி கேகாலை நூரல்யா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் ஏனைய பல பகுதிகளுக்கு முதலாம் இரண்டாம் நிலை எச்சரிக்கைகளும் நீடிக்கப்பட்டிருக்கின்றன என்பது முக்கியமானது. இதனிடம் ஹெட்டன் இரிகத்தேன புல்பிட்டிய பகுதியில் நேற்று முன்தினம் பெய்த கடும் மழை காரணமாக வீடு ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் காணாமல் போகிறது நால்வரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக புல்பிட்டி போலீசார் தெரிவிக்கிறார்கள். கடும் மழையால் ஏற்பட்ட மறுசரிவை தொடர்ந்து இந்த வீட்டின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததாக தெரிவித்துள்ள போலீசார் சம்பவத்தை தொடர்ந்து ராணுவத்தின் ஒத்துழைப்புடன் உடனடியாக தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் மண்சரிவு இடம்பெற்ற நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்ட பின்னர் மேலும் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் ஆகியோரின் சடலங்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். மண்சரிவில் காணாமலாகியிருந்த இந்த நால்வரின் சடலங்களின் அடையாளமும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் புல்பிட்டிய போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதேவேளை நாளைய தினம் முதல் மீண்டும் மழையுடனான காலநிலை நிலவும் என்பதால் மண்சரிவு அபாயம் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு குறித்த பகுதி மக்களுக்கு மாவட்ட இடர் முகாமைத்து மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது என்பதும் முக்கியமான ஒரு செய்தியாக நாம் அவதானிக்கலாம். இதே நேரம் நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்வரும் கல்வி போத்தராத உயர்தர பரீட்சை நடாத்துவது தொடர்பில் உயர்மட்ட விசேட கலந்துரையாடல் இன்று புதன்கிழமை நடைபெற உள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மதுர செனவிரத்ன பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உயர்மட்ட கலந்துரையாடல் வளிமண்டலவியல் திணைக்களம் அனைத்து முகாமைத்து நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாகவும் அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது. நிலவும் மோசமான காலநிலை காரணமாக பரீட்சை நடத்துவதில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டு குறிப்பாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நடத்துவதா அல்லது மாற்று ஏற்பாடுகளை மேற்கொள்வதா என்பது தொடர்பில் இதன்போது இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறதே. இது ஒரு பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த இரண்டு நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக நூரலியா மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக கண்டி மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்டி மாவட்டத்தின் நாவலப்பிட்டி நகரத்தில் 100க்கும் அதிகமான வர்த்தக நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 1000க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தோட்ட தெய்யோ வீட்டு ஆகிய பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அனைத்து முகாமைத்து மத்திய நிலையம் கூறுகிறது. ரத்னபுரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ரத்னபுரி காவத்த குறிவிட்ட எல்பாத்த பெல்மதுள்ள கொடக்கவல் ஆகிய 6 பிரதேசங்களை பிரிவுக்குட்பட்ட 36 கிராம சேவை பிரிவுகளில் 551 குடும்பங்களைச் சேர்ந்த 2190 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரத்னபுரி மாவட்ட செயலாளர் எம் ஜே லலித் ஆனந்த் இவ்வாறு தெரிவித்திருந்த அனைத்தங்களில் ரத்னபுரி மாவட்டத்தில் 10 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதோடு கேகாலை மாவட்டத்தில் யட்டியாந்தோட்டை பிரதேசத்தில் 1000க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மழை வீழ்ச்சி நேற்று முதல் குறைந்துள்ள போதிலும் 13 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் பிரதானமாக நூரலியா கண்டி கேகாலை ரத்னபுரி மாத்தளை காலி அம்மாதோட்டை மாத்தளை திருகோணமலை புத்தளம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு தான் இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டது. இதேவேளை கிரணைய மகாவலி கழுகங்கை உள்ளிட்ட நாட்டின் பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் வெள்ளப்பெருக்கு தொடர்பான அவதானமும் நாளை முதல் மீண்டும் மழையுடனான வானிலை நிலவும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் இவ்வாறு கூறுகிறது. கிரணை மற்றும் மகாவலி ஆறுகளை சுற்றியுள்ள வெள்ள அபாயம் தற்போது நீங்கியுள்ளதாகவும் நேற்று நண்பகல் வரையான 24 மணி நேரத்தில் பெய்த மழையின் அளவும் குறிப்பிடத்தக்க வகையில் குறைந்துள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரல் மற்றும் அனைத்து முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்திருக்கிறார். கழுகங்கை நீர்மட்டமும் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் கிங்கங்கை நில்வலா கங்கை அத்தனகல ஓயா மற்றும் மகா ஓயா உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தற்போது வெள்ள அபாயம் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் நாளை முதல் கிரணை மகாவலி மற்றும் கழுகங்கை ஆற்றை அண்டிய பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் நாளை 6 தேதி முதல் 9 தேதி வரை மத்திய சபர்கும காலி மற்றும் மாத்திரை பகுதிகளில் மீண்டும் மழை அதிகரித்து பின்னர் மழை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தற்போது வானிலை நிலைமை குறித்து கருத்து தெரிவித்துள்ள தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட அறிவியலாளர் கலாநிதி வசந்த் சேனாதீர இது பற்றி கூறும்போது உலகளாவிய காலநிலை மாற்றங்களின் தாக்கம் காரணமாக மிகவும் குறுகிய காலத்தில் அதிகம் மழைவீழ்ச்சி பதிவாகுவது தற்போது சாதாரண நிலைமையாக மாறியுள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போதைய காலநிலை மாற்றத்தை தித்வா புயல் காலத்தில் நிலவிய நிலைமையுடன் ஒப்பிட முடியாது என்றும், தித்வா தாக்கம் நிலவிய காலத்தில் இதைவிட குறிப்பிடத்தக்க அளவு மழைவீழ்ச்சி அதிகமாக பதிவானதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதுடன், நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலால் 4 மாவட்டங்களைச் சேர்ந்த பல பிரதேச சில பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு அதிதீவிர மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவலையும் பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த வெள்ளநிலத்தின் தொடர்பில் தான், எல்னினோவின் லாங்கிக்கியோ லட்சத்திற்காக மாரக் அவதானம் ரத்துக்குருசு சங்விதானே வார்த்தா கிங்கியா என்பதாகவே இந்த செய்தி தரப்படுகிறது. எனவே எல்னினோ தாக்கம் ஏற்படுமாக இருந்தால் அது இரண்டு வகைகளிலும் பாதிப்பினை ஏற்படுத்தும். அவ்வாறு சூழ்நிலை வருகிற பொழுது 2.5 லட்சம் மக்கள் இலங்கையில் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது, அவதானம் இருக்கிறது என்பதை செஞ்சிலுவை சங்கம் இவ்வாறு கூறியிருக்கிறது என்பதை மையப்படுத்தி இந்த பிரதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதனிட மற்றொரு முக்கிய செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நொத்திசி லெபுனாம மகாதிகரணி பெனிசிட்டின் கரண்ணா குடட்ட யோசி திட்ட நியோக என்பதாகவே இந்த செய்தியினை நாங்கள் காணலாம். லங்காதீப பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற முக்கிய செய்தியாக இதனை நாம் அவதானிக்கலாம். அதாவது யோசித்த ராஜபக்ஷ ஆதினத்தில் வசந்த கரணாகுட ஆகியோர் தொடர்பில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்தியாக இதனை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் அவர்களுக்கான அழைப்பாணை கிடைத்ததும் நீதிமன்றத்தில் ஆஜராகுவதற்கான உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி இந்த செய்தியினை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற மேலதிய தகவல் பற்றி நாம் அவதானத்தை செலுத்தலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட ஆகியோருக்கு அறிவித்தல் கிடைத்தவுடன் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சந்தேகநபர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதிவான சங்க எஸ் போதர்கம முன்னிலையில் அழைக்கப்பட்ட போதே இந்த கருத்துக்கள் இவ்வாறு இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அவதானிக்கலாம். இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த வழக்கு விசாரணையின் போது யோசித் ராஜபக்ஷ வசந்த கரணாகுட ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்கள். இந்த நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சமர்ப்பித்த வழக்கின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிவான் சந்தேக நபர்களை மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் லஞ்ச ஊழல் அழைப்பு ஆணைக்குழுக்கு மென்முரட்டு நீதிமன்றம் பெரிதொரு உத்தரவை பிறப்பித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பதை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை அக்டோபர் 20 சமர்ப்பிக்குமாறு லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய சாற்றல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கு. இந்த வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதிவான சங்கே போதர்கம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. தம்மால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கை ஒன்றை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. சந்தை நபர்கள் ஆஜரான ஜனாபி சகோதரனி அனில் செல்வா தனது கட்சிக்காரர் ஜெர்மனி மற்றும் துபாய் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு விசா தேவைப்படுவதால் பிணையில் விடுவிக்கப்பட்ட அவரிடமே கடவுச்சீட்டை வைத்திருப்பதற்கு அனுமதிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு முன்னர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி சந்தை நபர் குறித்த கடவுச்சீட்டை தன்னகத்தே வைத்திருப்பதற்கு நீதிவான் அனுமதி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டும் விசாரணைகளின் முன்னேற்றத்தை விளக்கும் அறிக்கையை அக்டோபர் 20 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நீதவான் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பது பிரதானமான ஒரு செய்தியாக அமையப்படுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. தடுப்பு காவலை எதிர்த்து சுரேஷ் சிலையின் மனுக்கள் மேலதிக விசாரணை நாளை என்பதாக இந்த செய்தியினை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான தகவல். சுரேஷ் சிலையின் ரெய்ட் மனுவை விசாரணை கேட்க கூடாது என சட்ட அதிபர் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்துள்ளமை மற்றும் தடுப்பு காவலில் வைத்துள்ளமை எதிர்த்து அரசு உளவுச் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை தாக்கல் செய்துள்ள மனுக்கள் தொடர்பில் அவருக்கு ஆதரவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால மனுக்களை தள்ளுபடி செய்யுமாறு சட்டம் அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை கூறியிருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹந்த் அபேசூரி மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வின் முன் இந்த இடையீட்டு மனுக்கள் பரிசீலனைக்கு அளிக்கப்பட்ட போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் ஷிஹேரத் சட்டம் அதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் சார்பில் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். மனுக்கள் பரிசீலனைக்கு அளிக்கப்பட்ட போது மனுதாரர் சுரேஷ் சிலை தொடர்பில் ஆஜரான ஜனாபி சிறுதனை சஞ்சீவ் ஜெயவர்தனை இந்த இடையீட்டு மனுக்களை தாம் ஆட்சேபிக்க போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அத்துடன் கொழும்பு பேராயரும் வெல்கம் கருதினால் ரஞ்சித் தமது சேவை பெறுடரின் மனுவுக்கு எதிராக ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதனை வரவேற்பதாகவும் ஜனாபி சிறதனை சஞ்சீவ ஜெயவர்தன கூறியிருக்கிறார். இந்நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்காக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் ஷேரத் இந்த இடைக்கால மனுக்களை பரிசீலிப்பதற்கு தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார். முன்னர் தீர்மானிக்கப்பட்ட பல வழக்குகளை மேற்கோள் காட்டி அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் இந்த இடைக்கால மனுக்களுக்கு ஒப்புதல் அளிக்க இயலாது என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வாதிட்டிருக்கிறார். எனும் தலைமை நீதிபதி ரோஹந்தாபே சூரிய தனது நீதிமன்றம் இடையீட்டு மனுதாரர்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் முன்வைக்கும் விடயங்களையும் பரிசீலிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து இடையெட்டு மனுதாரர்களுக்கு தலா 10 நிமிடங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டு அவர்களது வாதங்கள் கேட்கப்பட்டன. முதலில் கலாநிதி குணதாச அமரசேகர தாக்கல் செய்துள்ள இடையெட்டு மனு தொடர்பில் ஜனாப் சிறந்தி மனோகரடி செல்வா வாதங்களை முன்வைத்தார். நிறைவேற்று அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுவதை அவதானித்தே எனது சேவை பெறுநர் இந்த இடையெட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மனுதாரரை தடுத்து வைக்க பிறப்பிக்கப்பட்ட தரப்பு காவல் உத்தரவுகள் சட்டத்துக்கு முற்றிலும் முரணானவை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களில் மனுதாரருக்கு தொடர்பு உள்ளது என்பதற்கு பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் இந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. சட்டத்தின் ஆட்சியையும் மக்களின் இறையாண்மையும் பாதுகாப்பதற்காக எனது சேவை பெறுநர் இந்த இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த விடயத்தில் விசாரணை செய்யும் விசாரணை அதிகாரிகள் கத்தோலிக்க திருச்சபையால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் இதனை கூறியிருந்தார். கத்தோலிக்க சமூகத்தின் தலைவரான கர்தினாலின் வேண்டுகோளின் பேரில் இந்த விசாரணைக்காக ஷானி அபிசேகர் நியமிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அது தொடர்பிலான ஹன்சாட் அறிக்கையை நான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறேன். இந்நிலையில் ஒரு நியாயமான விசாரணை எதிர்பார்க்க முடியுமா? உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட தரப்பினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசாரணையாளர்களிடமிருந்தே சுரேஷ் சிலைவுக்கு நீதி எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஷானி அபிசேகர் மற்றும் ரவி சிறுவர்த்தின் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல குழுக்கள் பரிந்துரைக்கின்றன. இந்த சூழ்நிலைகளில் மனுதாரரின் கைது மற்றும் தடுப்பு காவலை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் என ஜனாபி சிறுதனி மனோகரடி செல்வா இவ்வாறு வாதிட்டிருக்கிறார். இதனையடுத்து மற்றொரு இடையீட்டு மனுவை முன்வைத்த தேசப்பட்டுள்ள மக்கள் இயக்கம் சார்பில் ஆஜரான ஜனாபி சிறுதனி உதித்த ஏலகேவா இவ்வாறான இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்ய சட்டத்தின் எந்த தடையும் இல்லை என்பதை வழக்கு தீர்ப்புகளை முன்வைத்து குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டம் கடந்த 4 தசாப்தங்களாக அரசியல் காரணிகளுக்காகவும் தனிநபர்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க பல்கலைக்கழக அறிக்கை ஒன்றினை மையப்படுத்தி குறிப்பிட்ட ஜனாபி சிறுதனி உதித்த ஏலகேவா விசாரணைகளில் அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்றும் வாதிட்டிருக்கிறார். வசந்த முதலிகையின் கைது தொடர்பாக உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பை வழங்கியதாகவும் அந்த தீர்ப்பின் மூலம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை தவறாக பயன்படுத்த முடியாது என்பதை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் மேலதிக இடையீட்டு மனுதாரர்களின் வாதங்கள் நாளை 6 வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக சுரேஷ் சிலையின் மனுவை ஆதரித்து 13 இடையீட்டு மனுக்களும் எதிர்த்து ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறதே. பட்டக்கிழப்பில் 5 மனித கொலைகள், பிள்ளையான் உட்பட 3 ஆகஸ்ட் 18 வரை விளக்க முறையில் போலீஸ் வாய்ஸுக்கு திறந்த பிடிவராந்து என்பதாகவே இந்த செய்தியை நாம் காணலாம். மட்டக்களப்பில் கடந்த 2008 துப்பாக்கிச்சூடு நடத்தி 5 கொலை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சினிசுதிரை சந்திரகாந்தன் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் 2 உட்பட 3 எதிர்வரும் 18 விளக்கம் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. காணொலி ஊடாக இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் போலீஸ் ஃபாய்ஸுக்கு திறந்த பிடிவராந்து பிறப்பித்தும் உத்தரவிட்டிருக்கிறார். 2008 கல்லடி பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 2 சுட்டுக்கொலை, TMVP கட்சி உறுப்பினர் உட்பட 2 காத்தான்குடியில் சுட்டுக்கொலை போன்ற விவகாரங்கள் இதில் பிரதானமாக இருந்ததே. அதே நேரத்தில் வவுனத்தீவு கரையகம் பகுதியைச் சேர்ந்த வர்த்தூர் ஒருவர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாக இருந்தன. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பட்ட ஏற்கனவே 2025 ஏப்ரல் மாதம் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்ட பிள்ளையானின் அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிந்துதுரை சந்திரகாந்தன் மற்றும் காத்தாங்குடியைச் சேர்ந்த ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியான முகமது ஷிஃபான், முகமது ஷஹீத் ஆகியோர் கடந்த 2025 நவம்பர் மாதம் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த 5 முக்கிய மனித கொலை சம்பவங்களில் தொடர்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான லண்டனில் உள்ள காத்தாங்குடியைச் சேர்ந்த முகமது ஃபாய்ஸ் உட்பட 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 2026 ஜூன் 17 குற்றப்புலனாய்வு பிரிவினர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேகிறவர்களான பிள்ளையான், ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான முகமது ஷிஃபான், முகமது ஷஹீத் ஆகிய மூவரும் சிறைச்சாலைகளில் நிகழ்நிலையூடாக ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதன்போது பிள்ளையான் சார்பில் ஆஜரான ஸ்ரீ சித்திரநிதி சவுந்தரராஜா, பிள்ளையான் தற்போது வெளிசிறை கடற்படை முகாம் சிறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், அவருக்கு சிறைச்சாலையில் செல்லும் உணவை அந்த முகாம்களில் இருக்கும் ராணுவ மற்றும் கடற்படையினர் பரிசோதனை செய்து அனுப்புவதால் அது சிதைவடைவதால் அதனை சாப்பிட முடியாமல் இருப்பதாகவும், அதனால் உணவை அவ்வாறு பரிசோதனை செய்யாது தருமாறும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். 73 வயது கொண்ட அவரது தாயார் சுகீனம் கொடுவர் எனவும், அவருடன் கையெடுக்க தொலைபேசி ஊடாக 2 அல்லது 3 நிமிடம் கதைப்பதற்கு அனுமதி வழங்குமாறும் சட்டத்தினை கோரிக்கை முன்வைத்தார். இதன்போது நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அங்கு எவ்வாறு நடைமுறையோ அதனை சரியாக பின்பற்றுமாறு தெரிவித்திருக்கிறார். இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜராகிய பொறுப்பு அதிகாரி கடந்த வழக்கு விசாரணையின் போது குறித்த வழக்கு மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதால் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக விளக்கியதோடு, குறித்த நபர் பயங்கரவாத தடைச்சிருந்தங்களில் கைது செய்யப்பட்டவர் எனவும், அவரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டவரை மற்ற சிறைச்சாலைக்கு மாற்றுவது தொடர்பாக சட்டவாதிபர் திணைக்களத்துக்கு அறிக்கை ஒன்றை குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் சமர்ப்பித்துள்ளதாக சிஐடி பொறுப்பு அதிகாரி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிள்ளையான் உட்பட மூவரையும் எதிர்வரும் 18 தேதி வரை விளக்கங்கள் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதிவான் லண்டனில் உள்ள போலீஸ் வாய்ஸுக்கு தொடர்ந்து பிடிவராந்து பிறப்பித்து கட்டளை பிறப்பித்திருக்கிறார் என்பதுவும் முக்கியமான தகவலாக அமையப்படுகிறது. இதுவும் நீதித்துறை சார்ந்த மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக நாம் அவதானிக்கலாம். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். ஆண்டுவே முனிவத்த விதின்ன குரு விதிகள் பத்தி மகாபாறை என்பதாக ஒரு செய்தினை அருண பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி ஆசிரியர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை செய்திருக்கிறார்கள் என்பதான தகவலாக இதனை காணலாம். அந்த நேரத்தில் தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. இலவச கல்விக்கு இந்த அரசில் பெரும் ஆபத்து, வீதிக்கு இறங்கிய ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் என்பதாக இந்த செய்தியினை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாம் அவதானிக்கலாம். ஆசிரியர்களின் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு பெற்றுக் கொடுத்தல், சம்பள பிரச்சனையில் மிகுதி 3 லட்சம் தீர்வை வழங்குதல், லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் தரவு உயரப்பட்டுள்ளமைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட சமகால பிரச்சனைகளை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களின் கூட்டணிவு நேற்று கல்வி அமைச்சின் முன்னால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை இவ்வாறு முன்னெடுத்திருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெற்றிருக்கிறது. எனவே இந்த போராட்டத்தில் நாட்டின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் வரை தந்த அதிபர், ஆசிரியர், தொழிற்சங்க பிரதிகள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தமது கோரிக்கைகள் அடங்கிய பதவிகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் எதிர்ப்பினை தெரிவித்தார்கள். இதன்போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, ஆசிரியர் மற்றும் அதிபர் சமூகத்தின் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றிய தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்களின் எந்தவொரு தொழில்சார் பிரச்சனைகளுக்கும் இதுவரையில் நியாயமான தீர்வு வழங்கவில்லை. ஆசிரியர் சமூகம், அதிபர்கள் மற்றும் முழுமையான கல்வித்துறையில் காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதை விடுத்து அரசாங்கம் ஒரு பேச்சுவார்த்தைகளை மட்டுமே நடத்திவிட்டு பிரச்சனைகளை தட்டிக்கழிக்கும் போக்கையே தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகிறது. கடந்த நாட்களில் ஜனாபி செயலகத்தில் வரவு செலவு திட்டத்திற்கு முன்னரான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. அந்த கூட்டத்தில் கல்வி அமைச்சின் உயர் அதிகாரிகளும் கல்வி அமைச்சரும் கலந்து கொண்ட போதிலும், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவையில் உள்ள 1/2 பங்கு உரிமைகளை வழங்குவது தொடர்பாக எவ்வித கலந்துரையாடலும் நடத்தவில்லை. தற்போது சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்களுக்குரிய பதவிகள் வழங்கப்படாமல் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் கொண்டு வந்த முறையற்ற வேலை திட்டங்களினாலே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. தொகுதி முறைமைகளுக்கு பதிலாக தேர்வுகளை அறிமுகப்படுத்துவதாக கூறிய அரசாங்கம், அத்தேர்வுகளை நடத்துவதற்குரிய முறையான வேலை திட்டங்களை முன்னெடுக்க தவறிவிட்டதன் காரணமாக தகுதி வாய்ந்த ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு உரிய காலத்தில் கிடைக்க வேண்டிய பதவியுறுகள் மறுக்கப்பட்டு நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 6 தேதி கல்வி அமைச்சருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலும் எவ்வித சாதகமான தீர்வுகளும் எட்டப்படவில்லை. அதிகாரிகளின் நடவடித்தனமான போக்கும் உதாசீனமுமே அங்கு வெளிப்பட்டதே தவிர, ஆசிரியர்களின் நியாயமான குறைகளுக்கு சரியான பதில்கள் எவையும் வழங்கப்படவில்லை என்பதாக இவர்கள் தங்களுடைய போராட்டத்தின் போது கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. கிரிக்கெட் வீரர் சாமிக்கு கருணாரத்னவிடம் மறுபணு பரிசோதனை நடத்தும் கோரிக்கை நிராகரிப்பு என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இலங்கை கிரிக்கெட் வீரர் சாமிக்கு கருணாரத்னவிடம் மறுபணு பரிசோதனைக்காக இரத்த மாதிரியை பெறுவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. பெண் விமானியான ரசிகா செவ்வந்தி தாக்கல் செய்த மனுவில் இக்கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்ததோடு, அந்த மனுவில் தனது குழந்தையின் தந்தையாக சாமிக்கு கருணாரத்னவின் பெயரை உள்ளடக்கி சான்றிதழை வழங்குமாறு பதிவாளர் நாயகத்துக்கு உத்தரவிடுமாறும் கூறப்பட்டிருந்தது. குறித்த மனு மீதான தீர்ப்பை நேற்றைய தினம் அறிவித்த கொழும்பு மாவட்ட நீதிபதி லலித் கண்ணங்கர, மரபணு பரிசோதனைக்காக இரத்த மாதிரியை வழங்குவதற்கு கிரிக்கெட் வீரரை வற்புறுத்துவதற்கான போதுமான சாட்சியங்களோ அல்லது காரணங்களையோ உறுதிப்படுத்த முறைப்பாட்டால் தவறிவிட்டதாக குறிப்பிட்டதோடு, அதற்கமைய அம்மனுதாரரின் கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும் அறிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் மரபணு பரிசோதனைக்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட போதிலும் மேலதிக விசாரணைக்காக வழக்கினை மீண்டும் அக்டோபர் 9 தேதி முன்னெடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ரசிகா செவ்வந்தி தொடர்பில் ஜனாபிசரதனை விஜயதாஸ் ராஜபக்சே ஆஜரானதோடு சாமிக்கு கருணாரத்தன் சார்பில் ஜனாபிசரதனை ஜெகத் விக்ரமநாயக்க நிரஞ்சலா குணத்திலக்க ஆஜராக இருந்தார்கள் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கிய செய்தியாக வெளியாக இருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுநேரம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. பிரதானமாக இன்றைய தினம் நாளிடுகள் வெளியாக இருக்கிற செய்தி எத்த பகுதியில் கலவிட்ட மகாநாயகம் வருண் சத்துருட்ட பத்துனா என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிற கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம். உண்மையை நாங்கள் மகாநாயகத்தார்களுக்கு எடுத்துரைத்த போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுவே அவருடைய கருத்தாக அமைகிறது. இது தொடர்பிலான விரிவான தகவல்களை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த வகையில் நீதிபதிகள் ஓய்வெறும் வயதில்லை அதிகரிப்பதானது குறித்த ஒரு நீதிபதி இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்படுவதாக சிலரால் பொய்யாக கூறப்பட்ட விடயமே மகாநாயகத்தர்களின் பிரதான கரிசனைக்குரிய விடயமாக இருந்தது. எனினும் இந்த திருத்தம் நாட்டிலுள்ள சகல நீதிபதிகளுக்கும் பொதுவானது என்றும் நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவுபடுத்தி மக்களுக்கு நன்மை அளிக்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு எடுத்துரைத்ததை அடுத்து அவர்கள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதீச இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுநேரம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். இது அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. கல்கரியாவ வந்த நாம் ஹெட்டப்பெண்ணாத் போலீசியை இன்ன இட என்பதாக அமைச்சர் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தி அருண பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. எனவே சிறந்த முறையில் சேவையாற்றுகின்ற அரசு ஊழியர்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த செய்தியை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். அதாவது நன்னடத்தையுடன் பணியாற்ற முடியுமாக இருந்தால் அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் 60 வயதை தாண்டியும் சிவியாற்ற அனுமதி அளிப்போம். எனவே சேவை காலங்கள் நன்னடத்தையும் பணியாற்றி 60 வயதை பொறுத்து செய்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மேலும் ஒரு வருட கால சேவையின் நடிப்பை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய பாலு இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி ரஞ்சித் மதுபண்டார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கவில்லை. சென்னைகளில் வெற்றிடங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த வருடத்துக்குள் போலீஸ் சேவையில் 7800 பேர் இணைத்துக் கொள்ளப்படவிருக்கிறார்கள் என்பதும் அமைச்சரின் கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு தற்போது தொடர்ச்சியாக நேர்முக பரீட்சைகள் நடைபெற்று வரும். போலீஸ் துறையின் ஆளணி பற்றாக்குறை நிவர்த்தி செய்யும் நோக்கில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தைச் சேர்ந்த 10,000 உறுப்பினர்கள் போலீஸ் சேவைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 6,000 பேர் ஏற்கனவே கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். போலீஸ் பயிற்சிக் கல்லூரியில் 200 பேர் பயிற்சி பெற்று வருகிறார்கள். போலீஸ் திணைக்களத்தில் மனிதவள பற்றாக்குறை நிலவதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த பற்றாக்குறை முகாமைத்தையும் செய்து குறிப்பாக கீழ்நிலை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பணிச்சுமை குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் விசேட அதிரடிப்படை உள்ளிட்ட பிரிவுகளுக்கான மேலதிக ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்குள் மொத்தமாக 7800 புதிய உத்தியோகத்தர்கள் சேவையில் இணைக்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. இதன் மூலம் போலீஸ் துறையின் செயற்பாடு திறனை மேம்படுத்த முடியும். மேலும் போலீஸ் துறை தமது பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்ற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டிருக்கத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வை நிறுத்தி சொல்கிறோம். மற்றொரு சுயாதீன செய்தி பார்வையில் சந்திப்போம் என நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம்.
2: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை
3: வசந்தம் FM 102.6.

0: வணக்கம்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்களை இப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க பிரேமுடன் சங்கர் புஷ்பராஜ். காலையிலேயே வானம் மேகமூட்டத்தோடு காணப்படுது. இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும் போல தெரியுது நிறைய இடங்களில். எல்லாருமே கவனமாக இருங்கள். காலநிலை வானிலை எல்லாம் மாறிட்டே இருக்கு. இது பற்றிய தகவல்களையும் நான் உங்களுக்கு தர நிகழ்ச்சியில் முதலாவதாக நேற்று தினம் சீர்க்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்று தினம் சீர்க்கப்பட்ட 3069வது அதகோட்டிபதி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 38, 40, 51, 53. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 38, 40, 51, 53. நேற்றைய தினம் 200,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,24,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,26,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,955வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மிதுன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 1, 12, 22, 55 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 1, 12, 22, 55 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,71,97,440 பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 3,243வது சூப்பர் பவுல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 8, 47, 50, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 8, 47, 50, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேசிட்ல பின் விசேட இலக்கங்களாக 3, 1, 9, 4, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 1, 9, 4, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1, 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 81,20,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,43,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,404வது சனிதலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 1, 5, 15, 80 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 1, 5, 15, 80 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 3, 4, 0, 4, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 4, 0, 4, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 68,84,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,23,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,419வது கப்ருக்கொள்ளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ சூப்பர் இலக்கம் 38 வெற்றி இலக்கங்களாக 15, 16, 40, 45 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ சூப்பர் இலக்கம் 38 வெற்றி இலக்கங்களாக 15, 16, 40, 45 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,29,99,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,14,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 977வது சுப்பிரிதான சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 9, 2, 5, 4, 4, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 9, 2, 5, 4, 4, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 36,93,500 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,58,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 451வது ஜய சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 4, 4, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 4, 4, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1,50,000 ரூபாய் பரிசில்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 63,60,160 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 1,073வது சசிரலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 19, 44, 45 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 19, 44, 45 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 38,86,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8.
3: அடுத்து நேற்றைய நாளில் சீரழிக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீரழிக்கப்பட்ட 385வது சுபதவசா குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மகர ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 24, 54 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 14, 24, 54 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 2, 3, 6, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 3, 6, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 79,08,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீரழிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீரழிக்கப்பட்ட 4,511 கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 23, 30, 50, 64 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்களாக 23, 30, 50, 64 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 81,64,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 7,59,92,687 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 6,269 மகாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 0, 8, 9, 1, 3, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 0, 8, 9, 1, 3, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு 1, 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,10,16,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,22,96,720 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தனநிதானே. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,299 தனநிதானவிற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 25, 66, 73, 80 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 25, 66, 73, 80 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 54,21,080 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,28,552 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,617 மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்களாக 13, 26, 36, 57 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்களாக 13, 26, 36, 57 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு 1, 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 96,74,720 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 30,06,11,466 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,578 ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 4, 9, 18, 45 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 4, 9, 18, 45 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு 1, 25,000 ரூபாய் பரிசில்கள் 17 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 90,63,560 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,56,757 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 844வது அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 9, 1, 3, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 9, 1, 3, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 45, 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 43,49,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 537வது ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 5, 2, 8, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 5, 2, 8, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசல்கள் 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 36 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 69,41,480 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம். காலை நேரத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக ரெடி ஆகி கண்ணாடி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறோம், வேலைக்கு கிளம்பி போனோம்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம வேலையும் நாளும் ரொம்ப உற்சாகமாக இருக்குங்கிற எண்ணத்தோடு எல்லோரும் கிளம்புவீங்க. அப்படி ரெடியாகி வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு யாராவது நம்மளை பார்த்துட்டு என்ன முன்ன மாதிரி இல்லை கொஞ்சம் கலர் மங்கல் ஆகிட்டே அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், அடா பாவிகளா காலையிலே அதை நீ சொல்லி ஆகணுமா அப்படின்றக்குள்ளையா. இனிமேல் யாருமே அப்படி உங்களை பார்த்து சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இயற்கை அழகை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் தான் என்ன, கிளிஃப் கலோஜன் நேச்சுரல். கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம் இவை எல்லாவற்றையும் தரும் கிளிஃப் கலோஜன் நேச்சுரல். இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல கலோஜன் உற்பத்தி அதிகரிக்கிறது தான் இந்த இயற்கை அழகு மீண்டு வரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கான காரணம். இதை காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கேயாவது போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு இந்த வீட்டு உபகரண பொருட்கள் அல்லது வீட்டு கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள்லாம் வாங்கும்போது சப்பப்பப்பா போது போதுன்னு ஆயிரதுன்னோ அப்படின்னு யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கணும்னு நீங்கள் எங்கே போகணும், ஜனதா ஸ்டீல்ஸ் போயிருங்க. சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம், நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேலிகளாக நல்ல நேரம் காலை 4:34 மணியிலிருந்து 6 மணி வரை, ராகுகாலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:34 மணி வரை, யமகண்டம் காலை 7:34 மணியிலிருந்து 9 மணி வரை. இனி இன்றைய

பாட்டு துலாம் நலம் விருச்சிகம் சிக்கல் தனுசு சினம் மகரம் செலவு கும்பம் பாசம் மீனம் துணிவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் வரவு ரிஷபம் முயற்சி.

இப்போ வந்தாச்சு இல்ல காலை பொழுது உற்சாகம். வணக்கம், வசனத்தோடு இணைந்திருக்கிறோம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக இருக்கட்டும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவதோடு, வெளியில் செல்லும் போது மிக கவனமாக செல்லுங்கள், அவதானமாக செல்லுங்கள். காரணம், வானிலை எங்க எப்போ எப்படி மாறும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதனால மிக கவனம். வீதிகளில் பயணம் செல்லும் போதும், அல்லது நீங்கள் வாகனத்தை ஓட்டுபவராக இருக்கலாம், இல்லை வாகனங்களில் பயணம் செல்பவராக இருக்கலாம். நீங்கள் வாகனங்களை ஓட்டுபவராக இருந்தால் அந்த வாகனங்களை வந்து வீதி நடைமுறைகளுக்கு அல்ல வீதி ஒழுங்கு நடைமுறைகளுக்கு ஏற்பாடு போல் ஓட்டுங்க, விபத்துக்களை தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து வேறு யாருடைய வாகனங்களில் பயணம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அறிவுறுத்தல்களை வழங்குங்க, சரியான முறையில் வாகனங்களை ஓட்ட சொல்லி. அதுக்காக பக்கத்து சீட்டில் உட்காந்து காதை கடிக்கிறது இல்லைன்னு நான் சொல்கிறது. வேகமாக போனால் கொஞ்சம் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி போங்க, இந்த மாதிரி போகாதீங்கன்னு சொல்லுங்கள். சரி, நாம தான் சொல்லிட்டோமேங்கிறதுக்காக பக்கத்து சீட்டில் உட்காந்து அந்த மனுஷன் ராவனுக்கு செய்கிற வேலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் வேலை வச்சிடக்கூடாது, புரியுதா? சரி, ஓகே. இப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களில் கண்டின் உரலியாக காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இருந்தாலும் காலையில் சொன்ன மாதிரி வானம் மேகமூட்டத்தோடு தான் இன்றைய தினம் காணப்படும். சபரகமு மற்றும் கண்டி நுவரெலியா மாவட்டங்கள் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இது கடந்த நாட்களை ஒப்பிடும்போது சற்று குறைவுதான். கடந்த நாட்களெல்லாம் 100 மில்லிமீட்டருக்கும் மேலே மழை பெய்தது. ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மலைத்தீவு மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதாக எதிர்வு கூறப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற இடங்களில் வடமத்திய சபரகமோ தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மனத்தியாளத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வந்து வளிமண்டலையில் திணைக்களம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ எச்சரிக்கையான இருக்கும் இடங்களில் இருக்காதீங்க, பாதுகாப்போடு இருங்க, அது மிக முக்கியம் அப்படிங்கிறதான் நானும் சொல்கிற விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு நம்மெல்லாம் தேடி பார்த்து இன்றைக்கி என்னத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு தேடி பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இந்த சாலை விளக்குகள் தினமா, சரியா? ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதுவும் ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கும் போது இந்த நீங்கள் நினைக்காதீங்க அந்த வெளிச்சம் வர்றதுக்காக வைத்திருப்பாங்களே, அது கிடையாது. இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் லைட் டே. ஸ்ட்ரீட் லைட்டை விட டிராஃபிக் லைட் டே அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ டிராஃபிக் லைட் டே அப்படிங்கும்போது இந்த போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். அதுவும் வந்து வாகன நெரிசல்கள் அதிகமாக காணப்படும் இடங்களில் வந்து இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இப்போ கொழும்பு மாதிரியான பிரதேசங்களில் காலையிலலாம் வந்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்காது, அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த போக்குவரத்து நெறிமுறைகளை வந்து பின்பற்றுவாங்க. இப்போ நம்ம கொழும்பில் இருக்கிறோம், இல்லை இப்போ நிறைய இடங்கள்லாம் வந்துருச்சு, கொழும்பு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, பதுள்ள, கண்டின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே இப்போது இந்த டிராஃபிக் லைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சில நேரங்களில் இந்த டிராஃபிக் லைட் வந்து ஒரு 10 செகண்ட் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு சாந்தமாக இருக்கும். அதுவே ஒரு 99 செகண்ட் நின்றுச்சுன்னா அவ்வளவுதான், அதுவே அந்த 99 செகண்ட் வந்து அது குறையாமல் நின்றுச்சுன்னு வைங்க, வாழ்க்கையில் நமக்கு பொறுமை அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு சோதிக்கிற ஒரு இடம் தான் இந்த டிராஃபிக் லைட். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த டிராஃபிக் லைட்டும் இந்த டிராஃபிக் லைட்டின் விதிமுறைகளையும் வந்து நிறைய பேர் பின்பற்றாமல் போகிறது வந்து இந்த வீதி விபத்துகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த டிராஃபிக் லைட் விதிமுறைகள் வந்து எந்த இடங்களெல்லாம் வரணும், இல்லை இது வந்தால் நல்லமா, இல்லை இருக்கிற இடங்களில் இதை இன்னும் எப்படி சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விடயத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அலைபினை மேற்கொள்ளுங்க, 0112 2 75 0101 அல்லது 0112 2 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. சரி, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இது காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம்.

நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான். சைபர் 71 9 79 76 38.

வணக்கம் வசந்த, வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். என்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான விடயங்கள்லாம் சேர்த்துக்கு எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்க, ரெடியாகி போயிட்டு இருப்பீங்க. பட் இந்த காலநிலையை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த தடை போட்டாலும் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கான வேலைகளை செய்து கொள்ளுங்க அப்படின்னு காலையிலே சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்கள் உடம்பும் வந்து வலுவாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம், இவை எல்லாவற்றையும் இயற்கையாகவே பெற்றுத்தரும். இதுக்காக ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். பேரை மறந்துடாதீங்க, கிளிஃப் கலோஜின் நேச்சுரல்ஸ். இப்படி இருக்கும்போது ஒரு செய்தி ஒன்று, இது வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி தான். கம்பா மினுவாங்குடை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அமகமுவத்த சந்திக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கிலோ 844 கிராம் கஞ்சா மற்றும் 500,000 ரூபாய் பணத்துடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையினர் வந்து இந்த சுற்றுவளைப்பை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1,10,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா அவர்கிட்ட இருந்திருக்கு. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விடயம், அவருக்கு வெறும் 31 வயது தான் ஆகுது. ஒடுகம்பல பகுதியைச் சேர்ந்தவர் தான் இவர். இப்படி இருக்கும்போது இவருக்கு பேர் வந்து கெஹேல் பத்திர பத்மே. பேருக்கு முன்னாடி அடமொழி வந்தாலே பிரச்சனை தான் இல்லையா? இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இந்த போதைப்பொருளோட சம்மந்தப்பட்ட மல்க என்பவரோட ஆதரவாளர்னும் தெரிய வந்திருக்கு. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. சம்பவம் தொடர்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கும் போது என்னென்ன தகவல்கள் வருது அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். இது இப்படி இருக்கும்போது இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்த நாட்டில் ரொம்ப அதிகமாகவே, இப்போ இந்த நாட்டில் இல்லை எல்லா நாடுகள்லையுமே அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒரு தனி நபரால் வந்து இல்லை ஒரு அரசாங்கத்தால் மட்டும் வந்து நிறுத்த முடியாது. இதுக்கு நாடு முழுவதுமே வந்து ஒத்துழைக்கணும். முழு நாடும் ஒன்றாக சேர்ந்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை வந்து இல்லாத ஒழிக்கணும். அப்போ தான் ஒரு மேம்பட்ட சமூகம் வந்து வளரக்கூடும். அப்போ அந்த மேம்பட்ட சமூகம் வளரணும் அப்படின்னா உங்கள் எல்லாரோட முயற்சியும் தேவை இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு. காரணம், நச்சு பொருட்கள் அல்லது நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப்பொருட்களை பயன்படுத்தினூடாக உங்களோட மூளை வளர்ச்சி கூட போக போக என்னாகும், குன்றி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை சமூகத்திலிருந்து தள்ளி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குடும்பங்களில் சேர்த்துக்க மாட்டாங்க, ஒரு நல்ல இடங்களுக்கு நல்ல நாட்களில் உங்களை எங்கேயும் முன்னிறுத்த மாட்டாங்க. இந்த சமூகத்தை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும், இல்லை அகன்று செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்து நம்மளை இந்த சமூகத்திலிருந்து அகன்று செல்ல வைக்கிற அந்த போதைப்பொருளை நம்ம என்ன பண்ணணும், நாம் அதிலிருந்து விடுபட்டு அகன்று வந்துடணும் அப்படிங்கிறதான் இன்றைய நாளில் என்னோட வேண்டுகோளாகவும் இருக்கிறது. ஸோ அதை கண்டிப்பாக பின்பற்றிக் கொள்ளுங்க அப்படிங்கிற விடயத்தோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

அரசுக்கு நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. வீதி விபத்துகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு இந்த காலகட்டங்கள்ல. அதுக்காக தான் நாம எப்பவுமே சொல்றது, இந்த வீதி நெறிமுறைகளை வந்து மிக முக்கியமாக பின்பற்றுங்க அப்படிங்கறதை வந்து அடிக்கடி வலியுறுத்த காரணம் அதுதான். அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் ஒரு நேற்று மதியம் இடம்பெற்ற ஒரு விபத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வயதை கொண்ட ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்திருக்கிறார். எங்க நடந்திருக்குன்னா மாவத்தகம பகுதியில தான் இந்த சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கு. அங்க இருக்கிற சமூக மண்டபத்துக்கு முன்னால வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்து எதர்ச்சியாக வந்த பேருந்துடன் மோதிதான் என்ன ஆயிருக்குன்னா இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. மிக முக்கியமான விடயங்களை கவனிக்க வேண்டும் அப்படிங்கும் போது தான் இந்த விஷயத்தை சொல்லணும். பாருங்க, ஒரு எதர்ச்சியாக அப்படின்னு சொன்னா வாகனம் ஓட்டுனா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கவனமாக இருந்திருந்தால் கூட இந்த விபத்தை வந்து தடுத்திருக்கலாம். பலத்த காயங்களோடு அவர் வந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞனும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் வந்து மாவத்தகம வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலது சிகிச்சைகளுக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலை சிகிச்சை பலனின்றி மோட்டார் சைக்கிளை செலுத்திய இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து வந்திருக்கு. செலுத்திய இளைஞருக்கு எப்படி 17 வயசு, அவர் எப்படி மோட்டார் சைக்கிள் செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா. இப்படிதான் இருக்கிற சட்டத்திட்டங்களை சரியான முறையில் நாம் வந்து பின்பற்றணும், அப்போதான் இவற்றை எல்லாம் தடுத்துக்கொள்ளலாம். எப்படி இருக்கும்போது அதிகமான வீதி விபத்துகள் ஏன் ஏற்படுது, இதற்கான காரணம் என்ன, இன்றைய கால இளைஞர்களுக்கு இதை பற்றிய தெளிவூட்டணும் அப்படிங்கிற முயற்சியில ஐடி நூடக வலையமைப்பு வந்து கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகள் எப்படி நடக்கிறது, அதை எப்படி தடுக்கலாம், இல்லை நடந்த பிறகு என்ன மாதிரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் செயற்படணும் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து வீதி நாடகங்கள் அது மட்டும் இல்லாமல் கருத்தரங்குகளாக செயற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் பலதரப்பட்ட பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து அங்கே இருக்கும் மாணவர்களுக்கு தெளிவூட்டலை வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த மாதங்களில் எங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு காத்திருக்கோம். இப்படி இருக்கும்போது வெளியில் கிளம்பி செல்லும் போதும் சரி, அப்படி இல்லைன்னா நம்மளை நாமே கண்ணாடி பார்க்கும் போதும் சரி, இல்லை நாம் ஏதாவது வேலை செய்யும் போது எலும்பு வலிக்குதே இடுப்பு வலிக்குதுன்னு இல்லாமல் வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சர்மம் இவையெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிளிஃப் கலோஜின் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்கள் உடம்புல கலோஜின் உற்பத்தி அதிகரித்து இயற்கை அழகை மீட்டுத்தரும். அங்கங்கெல்லாம் ஓடி திரிஞ்சு நிறைய இடங்களுக்கெல்லாம் பயணம் செஞ்சு இந்த வீட்டு உபகரண கட்டிட உபகரண பொருட்கள்லாம் வாங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எத்தனை இடத்துக்கு போகிறது, கம்பி இல்லைங்கிறாங்க, அது இல்லைங்கிறாங்க, இது ஒரே இடம் தான், போனீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவை கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை அனைத்தையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கணும்னா என்று சொல்லுங்க, ஜனதா ஸ்டீல்ஸ் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நிகழ்கால உதல் உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மிதமாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையா
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்
1: பாட்டு
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் திடமானது.
1: வேற என்ன?
2: சும்மா 4 வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

ஸ்ரீகாந்த் தேவா வினிசையில் காதல் சுத்துது என்ன சுத்துது, சாதனா சர்க்கு மற்றும் நரேஷ் ஐயர் சரவணா திரைப்படத்திற்காக இந்த பாடலை கேட்கும் போதே அந்த காதல் சுத்துதே சுத்துதேன்னு நம்மளோட சிம்பு தலை ஆட்டி ஆட்டி ஆடுவார் இல்லையா, கண் முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. சரி, ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ரத்னலானையில். அதுவும் வீடொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு கைக்குண்டுகளை வீசியிருக்காங்க. அதில் வந்து ஒரு கைக்குண்டு வந்து வீசப்பட்டதில் வெடிச்சிருக்கு, இன்னும் ஒன்று வெடிக்கப்படலை அப்படிங்கிறது வந்து போலீஸ் விசாரணைகள்னு சொல்லியிருக்காங்க. ரத்னலானா ஸ்ரீ ஞானேந்திரா வீதியில் அமைந்திருக்கிற வீடொன் மீது தான் அடையாளம் தெரியாத நபர்களினால இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு. கவனமாக இருங்கள், நாட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, பக்கத்துலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது கொத்மலையில் வந்து கொத்மலை காமினி திசாநாயக நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் மற்றும் சேறுபோக்கும் மதகுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை திறக்கப்பட்டிருக்கு. இதன்படி நீரினால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீர் வினாடிக்கு 130 கனமீட்டர் வேகத்தில் கொத்மலை ஓயாவிலிருந்து திறந்துவிடப்பட்டிருக்கிறதாக இலங்கை மகாவலி அதிகார சபையினர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுட்ருக்காங்க. அத்து பக்கத்தும் தண்ணி அதிகம் வருதுன்னு பார்க்க போயிடாதீங்க சரியா, மிக கவனம். இந்த சீரற்ற காலநிலை வந்து கடந்து போகிற வரைக்கும் மக்கள் அனைவரும் கவனமாக இருங்க. இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இடர்காலங்களில் வந்து நாம் கவனமாக இருக்கிறதை தாண்டி நம்மோடு இருக்கிற சிலரே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்கள் மீது நாட்டம் கொண்டு அதிகமாக இதற்கு அடிமையாகிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை விடுவிக்க வேண்டியது வந்து நம்மளோட கடமை. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது பெருமைன்னு சொல்லி, உண்மை அது கிடையாது, அது மிகப்பெரிய அடிமைத்தனம். போக போக நமது மூளையின் செல்களை செயலிழக்க செய்து அதற்கு நம்மளை அடிமையாக்கிவிடும். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களிலிருந்து அவங்களை மீட்டெடுப்போம். இது தனியாக செய்ய முடியாது, ஒரு அரசாங்கத்தினால் மட்டும் செய்ய முடியாது. முழு நாடும் ஒன்றாக அப்படின்னு ஒரு தேசிய வேலை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க. முழு நாடும் ஒன்றாக நின்று இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருளை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்போம் அப்படிங்கிற விடயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள், கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் முறை குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும்னா எங்கே போகணும், விரைந்து செல்லுங்க. ஜனதா ஸ்டீல்ஸ் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் முறை குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம், வசந்தம்.

உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நாட்டிற்கே செல்வம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்துரை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அத்துடன் உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இவ்விளை வடமத்திய சப்ரகமுவ தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது காற்றானது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
0: ஹோமுஸ் ஜலசந்தையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் இன்றோ அல்லது நாளையோ எட்டப்படலாம் என அமெரிக்க உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் மசகெண்ணெயின் விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய பிரண்ட் ரக மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 78 அமெரிக்க டாலராகவும் WTI மசகெண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 75 அமெரிக்க டாலராகவும் குறைவடைந்துள்ளது. ஹோமுஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளதால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் விநியோக அபாயங்கள் தொடர்பான நிச்சயமற்ற தன்மை குறைவடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் கூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். ரொம்ப உற்சாகமா எல்லாருமே வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உற்சாகத்தை இரட்டி பாக்குறமோ இல்லையோ, பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும் அப்படின்னா கடந்து செல்லணும், அதுதான் மிக முக்கியம். தினந்தோறும் என்னென்ன பிரச்சனைகள் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம சரியாக இருந்தோம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடலாம். இப்படி இருக்கும்போது பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம். அதிலே மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீதிகளில் பயணம் செய்பவர்கள் அல்லது வாகனம் செலுத்துபவர்களுக்கான பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். காரணம், இந்த காலகட்டங்களில் அதிகமான வாகன நெரிசல் இருக்குது, அதிகமான புதிய வாகனங்கள் நாட்டுக்குள்ளே இருக்குது, அதே மாதிரி அதிகமான வாகன விபத்துகளுமே இடம்பெற்றுட்டு தான் இருக்குது. எப்படி இருக்கும்போது அதிவேக பாதைகளில் பயணம் செய்கிற வாகனங்களுக்கான ஆசனப்பட்டி கட்டாயம் அப்படிங்கிற சட்டம் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை வந்து பொருத்துறதுக்காக உற்பத்தியாளர்களுக்கான காலக்கெடு ஒன்றுமே கொடுத்துருந்தாங்க. இப்போது தொழில்துறை பங்காளர்களின் கோரிக்கைக்கு இணங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அந்த சலுகை காலத்தை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீடிக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு நீடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயற்பாட்டில் வந்து அமைச்சரவை தீர்மானம் முன்னெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட மோட்டார் வாகன சட்டத்திற்கு அமைவாக 2011 இரண்டாம் திகதி இலக்க மோட்டார் வாகன அதிவேக பாதைகள் கட்டளையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிவேக பாதையில் பயணம் செய்யும் அனைத்து வாகனங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆசனப்பட்டி அணிவது அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி இல்லாத வாகனங்களை வந்து மீண்டும் திருத்தி அதை பொருத்துவதற்கான செயற்பாடுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காலக்கெடு ஒன்று விடுத்திருந்தாங்க. 19 வரை இந்த காலக்கெடு வந்து முடிஞ்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நமக்கு திரும்பவும் அந்த காலக்கெடுவை தாங்க, இன்னும் அந்த வாகனங்களில் பொருத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிற கோரிக்கைக்கு அமைவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 19 வரை வந்து இதை நீடிச்சிருக்காங்க. இதுக்கு பாராளுமன்ற ஒத்துழைப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர்னால சமர்ப்பிக்கப்பட்டிருந்த முன்மொழிக்கு அமைச்சரை வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. அதனால் நீங்களும் கவனத்தில் கொள்ளுங்கள், உங்களோட வாகனங்களும் வந்து அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வாகனத்தில் ஆசன பட்டிகள் இருந்து செயல்படாமல் இருக்குமா இருந்தாலும், அல்லது ஆசன பட்டிகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை பொருத்துவதற்கான செயற்பாடுகளும் ஈடுபட்டு கொள்ளுங்கள். காரணம், அது நம்ம உயிரை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு தேவை. அரசாங்கம் சொல்வதற்காக இல்லை, ஒவ்வொரு தனிநபருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவையும் அதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விடயம். அப்படி இருக்கும்போது தான் இன்றைய தினம் இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் லைட் டே. ஸோ இந்த டிராஃபிக் லைட் எல்லா இடங்கள்லையும் எவ்வளோ மிக முக்கியம் அப்படிங்கும்போது, எந்தெந்த இடங்களெல்லாம் இந்த டிராஃபிக் லைட்டை வந்து நாம் ரொம்ப முக்கியமாக பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மிக முக்கியமாக இந்த ரவுண்ட் த போர்ட் ஜங்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த டிராஃபிக் லைட் இருக்கிறது மிக உதவியாக இருக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, டிராஃபிக் லைட் இருந்தாலும் பரவாயில்ல, அக்கம் பக்கம் போலீஸ் யாரும் இல்லை, வாங்க நாம போகலாம் புள்ளன்னு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் போயிடக்கூடாது, மிக முக்கியமாக அதை பின்பற்றுங்க. அடுத்ததாக வந்து ரயில்வே கேட்ஸ் இருக்கும் இல்லையா, சில ரயில்வே கேட்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயின் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு ஓடிடுவாங்களாம். லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை சில நேரங்களில் அப்படின்னு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும், அதையும் பின்பற்றுங்க. அடுத்ததாக வந்து பாடசாலை மாணவர்களை அழைத்து செல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீதியை கடக்கணும் இல்லையா, நம்ம சொல்லுவோம் சீப்ரா கிராசிங்கில் கடந்து போகிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த லைட்ஸ் இருக்கிறது மிக உதவியாக இருக்கு. இல்லாட்டி கண்ண நேரத்தில் கண்டவங்கன்னு உள்ளே போந்து போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் கூட்டம் சேர்ற வரைக்கும் அந்த பக்கம் போகிறதுக்காக. அப்படி இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட் லைட் மட்டுமே இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். காலை நேரங்கள் ஏன்னா நமக்கான பொறுமையை சோதிச்சிருவாங்க, வீட்டிலேருந்து பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அவசர அவசரமாக கூட்டிகிட்டு வந்து டிராஃபிக் லைட் வர்றதுக்காக ஒரு 1 மணி நேரம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் இந்த டிராஃபிக்காகவே செலவாகிருதுங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிருது. அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிராஃபிக் லைட் எல்லாம் இருக்கிற இடத்துல 10 செகண்ட் இல்லை 1 நிமிஷத்துக்கு அப்புறம் மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சுன்னா இது இலகுவாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எட்டையாந்தோட்டை பணவாதத்திலேருந்து சரோஜினியும் இணைந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த போக்குவரத்துக்கு உதவியாக இருக்கிறதா மிக முக்கியம். நிறைய இடங்களில் யாழ்ப்பாணங்கள்லாம் நாங்கள் போகும்போது இதெல்லாம் பார்க்க கிடச்சிச்சு, எங்கள் பக்கமும் இது மாதிரி நிறைய வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வாழைச்சேனை பத்மா இணைந்துட்டு சொல்லியிருந்தாங்க, அதிகமாக இந்த வாகன விபத்துகள் ஏற்படுறதை தவிர்த்து கொள்ளலாம் இந்த டிராஃபிக் லைட்ஸ் இருக்கிறதுனால. அப்படி இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னவங்கலாம் அதிகப்படியான வாகன விபத்துகளை வந்து இடம்பெறுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயது பசங்கள்கிட்ட வாகனங்கள் கிடைக்கும்போது என்ன ஆகிருதுன்னா, அவங்க ஓட்டணும்னு நினைக்க மாட்டாங்க, பறக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தடை போடணும்னா கண்டிப்பாக இந்த டிராஃபிக் லைட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு தடை எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அப்போ நின்று போகும்போது அந்த அதிக வேகம் அப்படிங்கிறது வந்து காணப்படாது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள், இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம், நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். We'll be right back.

0: ரகசியமல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.6 வசந்தம் FM. மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
3: நானும் போவது காதல் பாதை.
2: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய் சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
3: உள்ளத்தை
2: இதயம் ரசிக்கும் தருணங்களை

திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: ஒன்பது மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம். ஞாபகப்படுத்தும் இன்றைய நாள், இன்றைய நாள்.
3: சில மனிதர்கள் வாழ்ந்த காலத்தை மட்டுமல்ல வரலாற்றையே மாற்றி எழுதி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதரை பற்றித்தான் இன்று பார்க்க போகிறோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மனித குலத்தின் கனவுகளை விண்வெளியில் எடுத்து சென்ற மகத்தான விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஜனன தினம் இன்று. 1930ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஒஹியோ மாநிலத்தில் இவர் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே விமானங்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தவர் இவர். இந்த ஆர்வமே அவரை ஒரு விமானியாகவும் அதன் பின்னர் விண்வெளி வீரராகவும் உருவாக்கியது என்று கூறலாம். 1969ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சி முன் ஆவலுடன் காத்திருந்த தருணம் வந்தது. அப்போலோ 11 விண்கலத்தின் மூலம் நிலவில் காலடி வைத்த முதல் மனிதர் என்ற பெருமையை இவர் பெற்றார். அந்த வரலாற்று தருணத்தில் அவர் கூறிய வார்த்தைகள் இன்றும் உலகம் முழுவதும் நினைவு கூறப்படுகின்றன. அது ஒரு சாதனை மட்டுமல்ல, மனிதனின் ஆர்வம், அறிவியல், தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் வெற்றியாகவும் அமைந்தது. நம் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை நோக்கி தைரியமாக முதலடியை எடுத்து வைத்தால் ஒரு நாள் நாமும் புதிய வரலாறு படைக்க முடியும் என்பதை நீல் ஆம்ஸ்ட்ராங் நமக்கு கற்றுத்தந்துள்ளார். இன்று அவரின் ஜனன தினத்தில் இந்த மகத்தான சாதனையாளரை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்துவோம். கனவுகளுக்கு எல்லை இல்லை, நம்பிக்கைக்கும் எல்லை இல்லை. இன்று நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவு நாளில் இவர் பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது வசந்தம் எஃப்எம்.
2: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள், இன்றைய

நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம், வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. யோகி பி பாட்டுன்னு கேட்கலனால எனக்கு எனவும் அந்த நாள் நிறைவு பெறாது. டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து டிமான இசையில் யுவன் சங்கர் ராஜா, சுனிதா சாரதி மற்றும் யோகி பி பாடின பாட்டு. நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு போனதுனால அப்படியே இந்த பாட்டை போட்டுட்டோம். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காலநிலையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும்போது தலைவலி காய்ச்சலெல்லாம் வர்றது மிக சகஜமாகிடும். இந்த சகஜங்கள் எல்லாம் சகஜம் இல்லாமல் மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு என்ன பண்ணுங்கள், மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் உங்களோட வேலைகளை விரைந்து செய்யலாம். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்கள். பார்ப்பதற்கே அழகாக இருக்கீங்களே, எப்படி இப்படி யங்காக இருக்கீங்க இன்னும் அப்படின்னு உங்களை பார்க்குறவங்கலாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவோம், கிளிஃப் கலோஜன் நச்சுலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இயற்கையாகவே உங்கள் உடம்புல கலோஜன் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம் இவை எல்லாவற்றையும் இயற்கையாகவே பெற்றுத்தரும். கிளிஃப் கலோஜன் நச்சுரல் காகல் ஸ்புட் ஸ்ரீ மற்றும் முன்னணி மருந்தங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு உறுதியான வீட்டை கட்டணும் அப்படின்னு என்ன பண்ணும், உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தணும். கடைக்கார அண்ணாட்ட போயிட்டு வீடு கட்ட கம்பி தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் ஊரில் இருக்க கம்பி கட்டாத கதையெல்லாம் சொல்லி ஏதாவது தரம் குறைந்த கம்பிகளை உங்கள் தலையில் கட்ட பார்ப்பாரு. நீங்கள் கேட்டு வாங்குங்க, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்குற அதே உறுதியோடு உங்களோட வீடு கட்டிடங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். நம்மளோட இளைய சமுதாயத்தையும் அல்லது நம்ம சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடையது. அதுவும் மிக முக்கியமாக முழு நாடும் ஒன்றாக இணைந்து ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுக்கிறோம். எதற்கான எதிரான செயற்திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நச்சுத்தன்மை கொண்ட போதைப் பொருட்களை ஒழிக்கும் செயற்திட்டம் தான். இது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறதையும் தாண்டி இதை விற்பனை செய்தல் அல்லது இதை வாங்கி பயன்படுத்துகிறவங்க எங்கே இருந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நாட்டு மக்கள் நம் எல்லோருக்கும் இருக்குது. இந்த ஒத்துழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அரசாங்கமும் மக்களும் இணைந்து ஒரு நல்லதொரு சமூகத்தை, ஒரு பண்பட்ட ஒரு அறிவு மிக்க சமூகத்தை உண்டாக்கலாம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சியும் நாம மேற்கொள்ளலாம். ஸோ யாரையுமே நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக விற்றாதீங்க. முழு நாடும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு இதை தடுப்போம் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. நிகழ்கால உலகின் நிதர்சனம். இது வணக்கம் வசந்தம்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கட்டிட உபகரண பொருட்கள், அப்படி இல்லைன்னா கடல் தொழில் உபகரண பொருட்கள், இவை எல்லாவற்றையும் முறை குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும், ஒரு சூப்பரான இடம் எனக்கு சொல்லுங்க, நான் போனேன் நான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து என்னோட அட்வைஸ் ஜனதா ஸ்டீல்ஸ் போயிருங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், நேரமும் மிச்சாகும். இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தலைவலி காய்ச்சல்லாம் வருது, ஐயோ வேலையை நினைச்சாலே டென்ஷனா இருக்கு, அதோட இந்த வானிலையை பார்த்தோம்னு சொன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணலாம், இந்த தலைவலி காய்ச்சலோடயே அப்படியே நகர்ந்து செல்றதா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா, அதான் கிடையாது. மெல்டோல் எடுத்துக்கோங்க, மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், நீங்களும் உங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் சூப்பரா செய்யலாம். அப்படி இருக்கும்போது பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் கான்பிடென்ட் அதிகரிச்சு நம்ம எல்லா வேலைகள்லையும் வந்து என்ன பண்ணுவோம், சிறப்பாக செய்யலாம். நாம் எல்லோருமே அழகுதான், இருந்தாலும் மற்றவர் பார்வைக்கும் நாம் அழகாக தெரியணும், சூப்பரா இருக்கணும். அழகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புற தோற்றம் மட்டும் கிடையாது, உள்ளிருந்து அந்த அழகு வரணும். வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணும், நீங்க வந்து கிளிஃப் கலோஜின் நேச்சுரலி வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அப்படி வாங்கி பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா இயற்கை அழகை மீட்டெடுத்து உங்களுக்கு தரும், நீங்களும் பார்ப்பதற்கு அடடா முன்ன மாதிரி அப்படியே வர வர வர வர ரொம்ப தேஜஸா மாறிட்டு இருக்குல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க, இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.
1: திரை உலகின் நட்சத்திர
2: சும்மா அப்படியே நைஸ் கை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனிவே, ஐ அம் சச்சின்.
3: ஓ, ஐ அம் ஷாலினி.
2: ஷாலினி,

0: அந்த பல்லு, அந்த பல்லு, அந்த பல்லு இருக்கு பாருங்க. அப்புறம்
1: வசந்தத்தின் என்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை ஜெனிலியா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: You hold the key to my heart. வசந்தம் FM.
0: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மிதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
2: நானும் போவது காதல் பாதை.
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
2: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம்.

முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில்

வணக்கம் வசந்த, வாழ்வின் நிதர்சனம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உறுதியான வீட்டை கட்டிடணும், இல்ல கட்டிடத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னா உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி கட்டினீங்கன்னா காலம் தாண்டியும் அது நிலைத்து நிற்கும். அப்படி உறுதியான உள்ளீடுகளில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெல்வா கியூஎஸ்டி தான் இருக்கு. கம்பி கட்டுற கதையெல்லாம் கடக்காரன்னா சொல்லுவாரு, கேட்காதீங்கன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். போயிட்டு மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி உங்களோட கட்டிடங்கள் அல்லது வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்க. காலம் தாண்டியும் பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும். பார்ப்பவர் கண்களுக்கு மட்டும் இல்லைங்க, நாமளும் உள்ளத்தாலையும் உடலாலையும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கணும் அப்படின்னா கிளிஃப் கலோஜின் நச்சுருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்க உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இயற்கை அழகையும் மீட்டு தரும். வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம், இவையெல்லாம் வேணும்னா கிளிஃப் கலோஜின் நச்சுருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இது காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் கிடைக்கும். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் நம்மளோட இணைந்திருந்தாங்க, நாம கேட்ட கேள்விக்கான பதில்களையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நம்மளோட இணைந்திருந்தாரு பூன்லையா ஐரோ கீழ் பிரிவு எஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க சுரேஷ்குமார், மனைவி பிரசன்யா, அது மட்டும் இல்லாமல் அம்மா தமிழ்மொழி, மகன் பிரணவன், எல்லாரும் இருக்காங்களாம். எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் வந்து விமலா தேவி ரத்தன்புரியிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த டிராஃபிக் லைட்லாம் இருக்கிறது மிக மிக முக்கியம்ங்க. இல்லாட்டி கொழும்புக்கெல்லாம் அவங்க வந்தப்போ வந்து அந்த பாதையெல்லாம் மாறுறதுக்கு எப்படா நம்ம மாற போகிறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இவ்வளோ வாகனங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து அந்த டிராஃபிக் லைட் ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி விடயங்கள்லாம் இருக்கணும், அதுதான் நம்மள மாதிரி ஆக்களுக்கும் நல்லம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வணக்கம் சங்கர் தம்பி அப்படின்னு சொல்லி நான் மொரட்டுவையிலேருந்து வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாய்ஸ் வந்திருக்காரு. சரியா, அவர் என்ன சொல்கிறாருனா, ரொம்ப அழகான தலைப்பு, வீதி சமிஞ்சை விளக்குகள் பைக் ஓட்டுவர்களைத்தான் அதிகம் மீறுகிறார்கள், அதுவும் டிஸ்பிளேயில் சிவப்பு விளக்கு அணையும் முன்பே ஓரிரு செகண்டுகள் இருக்கும் முன்பே என்ன பண்ணுறாங்க, கியரை போட்டு அப்படியே தூக்கி ரேடியாக பறக்கிறாங்க. பச்சை விலை வரக்கு, அதாவது பச்சை விளக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஓடுறாங்களாம் எல்லாரும், பொறுமை இல்லை. இதனால தான் அதிகமான விபத்து இடம்பெறுது. நீங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோட்டில் க்ரீன் லைட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பயணம் செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையில் ரெட் லைட்டாக மாறி போயிடும், அப்புறம் அவ்வளவுதான், ஆபத்துக்கள் நிறைந்திரும், கவனமாக இருங்க. அருள்மொழியும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வீதி நடைமுறை விளக்குகள் எல்லாத்தையும் வந்து பின்பற்றி ஆகணும், டிராஃபிக் சிக்னல் லைட்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பின்பற்றணும், இல்லைன்னு சொன்னால் அதிக விபத்துக்களை வந்து அது கொண்டு சேர்க்கும். நானும் தான் சொல்கிறேன், அரசாங்கங்கள் இல்லை இந்த உலகத்தில் இவ்வளோ டிராஃபிக் லைட் போட்டு அந்த டிராஃபிக் லைட்டுக்கு ஒரு டேயையும் கொண்டாடுறாங்க அப்படின்னா சும்மாவா? அதெல்லாம் நம்ம கரெக்டாக பின்பற்றணும்னு சொன்னால் வீதி விபத்துக்களை தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விடயம். நமக்கானவர்கள் நம்மவர்கள், நான் மிக பொறுமைசாலி அப்படின்னு சொல்லி பேசுகிற எல்லாருமே டிராஃபிக் லைட்டில் அந்த 3 செகண்ட் அப்படி மஞ்சள் லைட் முடிஞ்சு பச்சை லைட் வர வரைக்கும் யாருமே காத்திருக்கிறது இல்லை, ஓடிடுறது. அப்படி இல்லை, வாழ்க்கையில் பொறுமை எங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியம், எந்த இடத்துல இல்லாட்டியும் அந்த டிராஃபிக் லைட்டில். அது உங்கள் உயிர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர் உயிர்களையும் பாதுகாக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும். இன்றைய தினம் என்னோட இணைந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும், ஃபேஸ்புக் மற்றும் அழைப்பினூடாக இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெற போகும் தருணம் இது. அடுத்ததாக ராகம் சுகுமானது நிகழ்ச்சிக்கு கலையகத்தில் ML கிருபாணா வந்திருக்காங்க. விடைபெறும் நான் பிரியமுடன் சங்கர், போயிட்டு வரேன் மக்காஸ்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நன்றி சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கம்பஹா ரயில் நிலையத்திற்கு அருகில் அடையாளம் காணப்படாத நிலையில் சடலம் ஒன்றிருப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிரதான ரயில் மார்க்கத்திலான ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். இதே நேரம் சடலத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வரை ரயில் சேவைகளில் தாமதம் நிலவலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தியாவின் தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதற்காக தமிழ்நாடு சட்டசபை கூட்டம் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026-2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்யவுள்ளார். இந்த வரவு செலவு திட்டம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் கடந்த ஜூலை

0: கூட்டத்தில் அரசின் அனைத்து துறை அமைச்சர்கள், செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் இதுகுறித்து ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். பின்னர் ஒவ்வொரு துறையிலும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், துறை ரீதியிலாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ள வாக்குறுதிகள் போன்றவற்றை அந்தந்த துறை அமைச்சர்கள் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். அதில் ஒரு சிறப்பம்சமாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளமை தமிழக அரசியல் களத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வாணித்ய அலசீதிகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான சோக பாடல்களை சுமந்து வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக இணைந்திருப்பது யார்? வணக்கம். முஸ்டகின், நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சோகத்துக்கு சிரிப்பாக கடந்து போவதா, இல்லாவிட்டால் சிந்தித்து செயலாற்றுவதா, என்ன அப்படின்றது புரியாத பல தருணங்கள் இருக்கு இல்லையா? சரி சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எனது மனைவி பிள்ளைகளுக்கும், எனது பாலமனை அனைத்து நண்பர்களுக்கும், வசந்த அனைத்து உறவுகளுக்கும், கல்மனை கிருஷ்ணன், அக்காலக்கிழமை ஹைதர், அம்மாந்தோட்டை மகுஷு ஆகியோரை நினைத்துக் கொண்டு உங்களோட எனக்காகவும் கேட்போமே.
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்தமைக்க
1: நன்றி.

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். மருதமுனையிலிருந்து நஜமுத்தீன் இணைந்திருக்கின்றார். அப்துல் நசீர் மற்றும் ஜுனாயித் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவர்களை செல்லத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவர்களை ரொம்ப சத்தமா நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி நிமல் குமார் இணைந்திருக்கின்றார். சோகமும் சுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி புசலாவ சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. அண்ணா என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து தாழ்ஷினி இணைந்திருக்கிற இதேவேளை நசூர் வந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அதே போன்று நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மங்கே கரசி இணைந்திருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அக்கறை பற்றி ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற இதேவேளை நாகராஜன் வந்திருக்கிறார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, மனதுக்கு இதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனோகரன் வந்திருக்கிறார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி அமரா குறிப்பிடுகிற இதேவேளை மாலா பேர்னர்டு எழுந்திருக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. அச்சுவேலி யாழ்ப்பாணத்திலிருந்து ராஜன் உமா வந்துக்கிறாங்க. வசந்த உறவுகளை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க வளமை போல் இன்றும் நிகழ்ச்சியோடு தான். பேரவளையிலிருந்து ரிம்சான் எழுந்திருக்கின்றார். அசுருதீன் வந்திருக்கின்றார் குறிஞ்சங்கனியிலிருந்து. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. மருதமுனையிலிருந்து முனாஸ் வந்திருக்கின்றார். அன்பு மனைவி ரிஃபானா மற்றும் மகன் ரிஃபாத்தை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. பூனாகலையிலிருந்து யேசுதாஸ் வந்திருக்கின்றார். அதே போன்று கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தங்கத்துறை இணைந்திருக்கிறாங்க. நித்யவாணி மற்றும் கிர்ஷாந்தினி ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. இனிமையான சோக பாடல்கள் இதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சுதன் குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: யமுனா
0: பாடல்களை கேக்குற போது ரொம்ப சோகமாகுதா, இல்லாட்டி வந்து இதுவும் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கா? அப்படியா? சரி, அப்ப தொடர்ந்தும் வசந்தத்தோட இணைந்திருக்கிறீங்க. சரி, வசந்தத்துல நீங்க அடிக்கடி என்னென்ன நிகழ்ச்சியில பங்கு பெற்றுவீங்க?
1: ராகம் சுகமானது எப்பயும் மிஸ் பண்றது இல்லங்கண்ணா. செவ்வாய் ராகங்கள் தொடர்ந்து
0: கேட்பேன்.
1: கொண்டாட்டம் நிகழ்ச்சியில பேசுவீங்க.
0: அப்படியா? சரி, இப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அன்பு கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் கேட்போண்ணா.
0: நன்றி நிகழ்ச்சியோட நமக்கு ஜமுனா.
1: நன்றிங்கண்ணா.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் டிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:43 இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான காலை நேரம். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மும்தாஸ் பேகம், கொல்பாய் நாளே.
0: அப்படி சோமா இருக்கிறீங்களா பேகம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இப்ப வேலையும் வேலையா போய்கொண்டிருக்குது. அதே இடத்துல பாடல்களும் எங்கெங்கோ மனச கொண்டு போகுது, அப்படியா?
1: ஆமா.
0: சரி சொல்லுங்க, இப்ப வந்து உங்க மனசுல ஒரு பாடல் அப்படி என்ன சொல்லுச்சுன்னா என்ன பாடல பாடி காட்டலாம்?
1: உயிருள்ள ரோஜா பூவே உனக்காக வாழ்ந்தேன் நானே, என்னை விட்டு போகாதே நெஞ்சம் தாங்காது.
0: சரி, இப்ப வந்து போகவே மாட்டாங்க, பயப்படாதீங்க, சரியா? இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்காக, முக்கியமா உங்களுக்காகவும், புவனேஸ் நந்தகுமார் சேர்க்காகவும், வசனம் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும் நன்றி, வணக்கம்.

ராகம் சுகமானது, இனிமையான பாடல்களை, சோக பாடல்களை தந்து கொண்டிருக்கிற இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தஹிவலையிலிருந்து ஷாலினி வந்திருக்கிறாங்க. கிருபானா அத்தனை பாடல்களும் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இந்த இலக்கிலிருந்து அரசு வந்திருக்கின்றார். அருள்மொழி பருத்தித்துறையிலிருந்து இதமான பாடல்களை, மனதுக்கு சோகமாக இருக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை. எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. அதே போன்று ஹரோலினா இணைந்திருக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் எடுத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஹரோலினா லலிதன் வந்திருக்கின்றாங்க. அதே போன்று வேறுவலையிலிருந்து நசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு அருள் மீறி இணைந்திருக்கின்றேன், ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பூநாகரையில் இருந்து அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வணக்கம் கிருபானா, நான் வசந்தகுமார் இணைந்திருக்கின்றேன், சோகமும் சுகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். லியா மரியம் இருந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்கள், வாழ்த்துக்கள். எப்பொழுதுமே நான் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை மிஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பட்டித்திடலிலிருந்து கமலஹாசன் ஜசோதா இருந்திருக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியில் அணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ஷர்மா வந்திருக்கிறாங்க. சிவ ஷமா சர்மா அணிந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் எடுத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருமான் அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் புலட்சிங்களவிலிருந்து ரஜினா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சிறப்பு பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. அமுதா வந்துக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரம்போடையிலிருந்து ஜெயகாந்த் இணைந்திருக்கின்றார். அது போன்று அமல் ஆந்தோனி இணைந்திருக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் பாடல் தெரிவுகள் சூப்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பண்டாரவளையிலிருந்து மீனகை இணைந்திருக்கின்றேன், இனி நிகழ்ச்சியை நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கண்ணையா இணைந்திருக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இனிமையான சோக பாடல்கள் சுகமாக்கி கொண்டிருக்கின்றது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். மோகன் வந்திருக்கின்றார். ரொசல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கேதீஸ்வரன் இணைந்திருக்கின்றார். அக்கரப்பத்தனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜ சித்ரா வந்திருக்கிறாங்க. லோஜி இணைந்திருக்கின்றார். திருகோணமலையிலிருந்து நிகழ்ச்சியோட அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்களப்பிலிருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ் பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கின்றார். ஹட்டன் கிழவிட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை மாத்தளையிலிருந்து முனியாண்டி நாகச்சோதி இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றேன், எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ஸ்டீஃபன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஆரையம்பதியிலிருந்து இதயரத்னம் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பழனியாண்டி நாகராஜா வந்திருக்கின்றார். அத்தனை ஒரு வீட்டுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கடுவிலை பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள வாராந்த சந்தை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு பேருந்தொன்றின் மீது தீ வைக்கப்பட்டுள்ளதாக கடுவிலை போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவரே இந்த தீ வைப்பு சம்பவத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த தீ வைப்பு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.

0: உள்ளனர். நெடுஞ்சாலை வழியாக கடுவலை மாத்தறை இடையே இயக்கப்படும் சொகுசு பேருந்தின் மீதே இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளதுடன் தீ விபத்தினால் பேருந்து முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. அத்துடன் குறித்த பேருந்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கடுவெல்ல கொழுப்பிட்டி சாதாரண சேவை பேருந்துகள் இரண்டும் தீயினால் சிறிதளவு சேதமாகியுள்ளன. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கடுவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கலிபோர்னியாவில் உள்ள தனது கோல்ஃப் மைதானத்திற்கு வருகை தருவதற்கு முன்னதாக அந்த வளாகத்திற்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 38 வயதான ஜுனைன் ஜோன் டெலே என்ற சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் கோல்ஃப் மைதானம் முழுவதும் சுற்றித் திரிந்து புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்து பாதுகாப்பு திட்டங்களையும் கண்காணிப்பது போல் நடந்து கொண்டதாக புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவரை பரிசோதனை செய்தபோது மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி ஒன்று, தோட்டாக்கள் மற்றும் 16 தோட்டாக்களை கொள்ளக்கூடிய மேகசின் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் போலீசாரினால் தேடப்பட்டு வரும் கொள்ளைச்சம்பவம் ஒன்றுடனும் தொடர்பு பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.

0: பிராகும் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, அன்னைக்கினி அறிவிப்பாளர் சிறுவாகரன் சார் அவர்கள். நான் மருதமணி அப்துல் நாசியோ.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா அப்துல் நாசி?
1: சோமா இருக்கிறேன் சார். அருமையான முத்தான பாடல்கள் சார்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: அதெல்லாம் கேக்குற பொழுது என்ன சொல்லுது உங்க மனசு?
1: மனசு ரொம்ப சந்தோஷப்படுகிறது. உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் போது இருக்கிறேன்.
0: அப்படியா?
1: என்ன
0: மோதிரமா யோசிச்சு வச்சுக்கிறீங்கன்றது பிறந்து
1: கேட்டுக்கொள்ளுவோம்.
0: நல்லமே. சரி சொல்லுங்க, இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: இந்த நேரம் எனக்கு முடிந்தால் ஒரு பாடல் உங்கள் தோப்பில் இருந்தால், அழகான புள்ளிமானே, ஜே ஜே ஜேசுதாஸ் பாடிய ஒரு அருமையான சோபாடல். அந்த பாடலை கேட்பதற்கு வசந்தம் ராபி பாக்கியத்து சாலியாவீதி ஏஎன்எம் சஜிரான் மருதம்மை ராபி பதீதீன் ஆதம் அலி முகமது சாலி நசீர் எச் எல் நஜ்முடீன் புகாரி ஜின்னா முனாஸ் கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் கிண்ணியா மௌர்பு நகர் நட்டு பாண்டிரிப்பு முருகையா இதாயத்துல்லா மொய்தீன் மருதம்மை ஆகியோருக்காக அரங்கத்தர்

சுகம் சுகமானதை கேட்டால் இதமான இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கினிகத்தன கடுவலையிலிருந்து கண்ணா வந்திருக்கின்றார். வரலட்சுமி இணைந்திருக்கிறாங்க. பாட்டு தலைவா, பாடல்கள் சூப்பர், எனக்காகவும் ஒரு நல்லதொரு பாடல் தாருங்கள், பெண்மானை தேடி அப்படின்னு சொல்லி ஒலிக்கும் பாடலை எனக்காக தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று மருதமுனை ராஃபி இணைந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவேளை, மனதுக்கு மருந்தாக உங்கள் பாடல் தெரிவு அமைந்திருக்கின்றது பாட்டு தலைவா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதரன் வந்திருக்கின்றார், கந்தப்பளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை காலை வணக்கம், மூதூர் பட்டித்திடலிலிருந்து வசந்தத்தின் அபிமான நேயர்களில் ஒருவரான பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றேன், சோக பாடல்களும் சுகமாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. நிக்கவரட்டியிலிருந்து சரீஃபா இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று மீப்பிட்டிக்கந்தையிலிருந்து பிரசாந்த் இணைந்திருக்கின்றார். கொழும்பு 15 மோதரையிலிருந்து தாழ்ஷினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறதே வழி. திரேஷா வந்துக்கிறாங்க, இன்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, சோகம் சுகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று தங்க சுந்தரம் இணைந்திருக்கின்றார், ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை தினேஷ் அஸ்வின் இணைந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை. ராஜகோபால் இணைந்திருக்கின்றார், இன்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க, நான் வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே பசரையூர் எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. கிருஷ்ணசாமி வந்திருக்கின்றார், நாவலப்பேட்டை அவளிடந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆமர் வீதி லங்கா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அன்வர் குறிப்பிடுகிறது. இவளை கார்த்திக் வந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம், தாசன் பிரியா அணிந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க, ஈராவூரிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தேவி யோகேஸ்வரன் எழுந்திருக்கிறாங்க, ரொம்ப மனதுக்கு பிடித்தமான சோக பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாலா கார்த்திகா வந்துக்கிறாங்க, நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ஜெகன் எழுந்திருக்கின்றார், லிந்துளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜெகதீசன் குறிப்பிடுகிற தேவேளை. மாமனிலையிலிருந்து நிசா வந்திருக்கிறாங்க, மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் குறிப்பிடுகிறது. இவளை மொரீன் எழுந்துக்கிறாங்க, இனிமையான பாடல் தெரிவுகள், நான் ராஜகிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற, அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நல்களில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:34. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சரீஃபா, உங்களுக்கு சோக பாடல் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துதா? இல்ல, இப்படி எல்லாம் கவிஞர் எழுதி வச்சிருக்காரு, நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயம் தானே அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? ஒரு வார்த்தையே முடிஞ்சாச்சு, அப்படியே ரிப்பீட் அடிச்சாச்சு. நீங்க சொன்னா சரி. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யாரு யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சரீஃபா?
1: எனக்கும் ஒரு பாடல். ஏலேலங்கிலேயே உன்னை தாளாட்டும் செய்யே, உன்னை பாடாத நாளிலே.
0: அந்த பாடவே தாருங்க. அப்ப நீங்க பாடினா தான் அந்த பாட்டு.
1: பாட்டு வாசிப்போம், பாடி கேட்டுக்கிறேன்.
0: சரி சொல்லுங்க, பாடலை யார் யாரோட இணைந்து கேட்கலாம்?
1: பரினா, பர்கானா, இருபானா, அயான், தனலட்சுமி, முந்தாச்சி பேகம், கொழும்பு மலர் ஆகியோர் கேட்க சொல்லி.
0: நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.

0: ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது. உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: கிருஷ்ணவேணி,
0: தெஹிவளையில இருந்து வந்திருக்கீங்க. உங்களோட சொந்த இடம்?
1: சொந்த இடம் கண்டி.
0: கண்டி. சரி, இப்ப வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிகழ்ச்சியை கேட்கிற பொழுது உங்க மனசுல என்ன சொல்லுது?
1: இடைக்கால பாடல்கள், இளமை ஊஞ்சல் ஆடுது.
0: இளமை ஊஞ்சல் ஆடுது. சரி, அந்த ஊஞ்சல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கி பிடிச்சிக்கலுங்க. ஏன்னா சரி சொல்லுங்க, இந்த நேர நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: எனது சகோதர சகோதரிகளுக்காகவும், வசந்தம் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும், மகனுக்காகவும்.
0: நன்றி. நிகழ்ச்சி அடைந்தமைக்கு
1: நன்றி.

சாகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற இந்த நேரம் 11:50. பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். கீதா ஸ்ரோய் வந்துக்கிறாங்க, இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு அக்கறைப்பட்ட பப்டேல நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தேவி யோகேஸ்வரன் வந்துக்கிறாங்க, அருமையான பாடல் தெரிவுகள் கிரபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார், ஊர்குணவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவ்வளவு பண்ணைப்புறம் மணிகண்டன் எழுந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் பொத்துவில் இருந்து ஜமால்தீன் எழுந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு மேக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார், மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு அஜித் வந்திருக்கின்றார், பாபு குமார் எழுந்திருக்கின்றார், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளி மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக அஜித் குறிப்பிடுகின்றார். அதே போன்று நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி வத்தளை எட்டம்பளவத்தியிலிருந்து தனுஷ்கோடி வந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

என்ற பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ருஃபினா மற்றும் விஜய் அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். வரும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

ரைட், குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு ஒரு நல்ல பாடலை போட்டுட்டு போயிருக்கிறார் எங்களுடைய கிருபா. நன்றி கிருபா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது, உற்சாகமான வணக்கங்கள். மீண்டும் ஒரு நாளில் உங்களை அன்போடு சந்தோஷத்தோடும் பாசத்தோடும் பரிவோடும் சந்தித்திருக்கிறேன். என்னால் 3 மணி வரைக்கும் மனித கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம் சூப்பரான பாடல்களோடு உங்களை சந்திக்க தயாராக இருக்கணும். நேரம் சரியாக 12 மணி கடந்த 1 நிமிடம்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: Yo, boys, I am singing song.

0: ரைட், சந்தோஷமான பாடலோடு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கவலையான சோகமான பாடல் தான். இந்த பாடலை வந்து கண்டிப்பா நாங்க நிகழ்ச்சியில போடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னது வந்து யாரு, எங்களுடைய அப்துல்லாசன். வணக்கம் அப்துல்லாசன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் தம்பி. நல்ல பாட சோக பாட்டு வைடிஸ் கொலவேரி டி அப்படின்னு கேட்டீங்க.
0: அது யார் பார்த்து கேட்டேன்னு சொல்லுங்க
1: பாப்பா. எங்க ருப்பினா தாத்தாவை பாட்டு தாத்தா எப்படி கொலவேரி லீகிரி.
2: வணக்கம் அப்துல்ஹாசன். வணக்கம் விஜய். இருவருக்கும் சந்தோஷமான கூலான ரொம்ப ரொம்ப அட்டகாசமான வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட நேர் சொந்தங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்படின்னு எங்க நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சி தான். அதுவும் வந்து இன்றைய தினமும் வளமை போலவே அட்டகாசமான பாடல்கள் தான் நுழைக்க தயாரா இருக்கு. 3 மணி
1: வரை பெரியவங்களை சார் பாம்பு குட்டிகளை சௌக்கார கட்டி விலை இந்த இரக்குளவிலே இந்த செய்தியில ஆட்சிக்கான மதிய நேரம். வணக்கம் தம்பி விஜய் செல்லுங்க.
0: வீட்டுல
1: கவலையா இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஒரே வீடு ஒரே காடு ஒரே பொண்டாட்டி ஒரே மாதிரி பிரச்சனை லீக்கும். இதெல்லாம் மறந்துட்டு இங்க வந்தீங்கன்னா ஆசி கை கேளு.
0: ரைட், 3 மணிக்கு ஆசிக்கா இருக்கலாம். அவர் சொல்ற மாதிரி ஆசிக்கா இருக்கலாம். 3 மணி வரைக்கும் எங்களோட குழந்தைகள். இது மதிய நேரம் குதூகலம் நேரம் 12.

0: லட்சம் வெண்ணிலா. எல்லாம் பிடிச்சு கொள்ளலாம்
1: அப்படியே,
0: அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். நுவரெலியாவில் மீண்டும் இன்றைய நாள் காலையிலிருந்து அதிகப்படியான அடைமழை பெய்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகள் இன்றைய நாளிலும் மூடப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நாளை மறுதினங்கள் இன்றைய நாள் இன்னும் ஒரு தகவலும் வர இருக்கிறது. இந்த உயர்தர பரீட்சை அதே போல எங்களுடைய ஐந்து ஆமாண்டு புலமை பரீட்சை, அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால கண்டிப்பா நடக்கும்,
2: கண்டிப்பா நடக்கும். எவ்வித தங்கு தடையும் இன்றி உரிய தீரத்துல வந்து கண்டிப்பா நடக்கும்.
1: முதல்
0: தடவை வந்து போனாரு, அடுத்த தடவை வெளியில வரும்போது ஒரு
1: அப்படித்தான் நாங்க போகல. அப்படி இல்ல, தங்கு தடாதி உள்ள
2: அந்த காலம்
1: கூட காலம் என்ன,
0: போன காலத்துல ஸ்கூல்ல கூரே இருந்து
1: கஷ்ட காலம் தான். இப்ப நான் வந்தீங்க எங்களோட பேசி. இப்ப
0: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். த்ரீ பீப்பிள் நிஜாம்.
1: நிஷாம் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீதேவி வெள்ள காட்டி வந்தீங்க.
0: என்ன கேக்குறாருடா, இப்ப நீர்கொழும்புல மழை வராட்டி எப்படி கொழும்பா இருக்குமா அல்லது நீர்கொழும்பா இருக்கா?
1: நீராய்க்கும்.
3: அபிலாஷன்
1: சொல்லி
3: இங்கிலீஷ்ல
1: எப்படி சொன்ன
3: மிச்சம்
1: பேசின அந்த பிள்ளைக்கு வயசிய கண்ணு விளங்காது. பாட்டுகள் கேக்கு.
3: மூணு பேருக்கும் எனக்கும் வசந்தம் கேக்கும்
1: அனைவருக்காகவும்
3: பாடல்
0: கேட்கலாம். இணைந்திருங்கள் மதிய நேர குதுகலத்தோடு 3 மணி வரைக்கும்.
2: சரி, உற்சாகமான பாடல்கள் அட்டகாசமான பாடல்கள் உங்களை மகிழ்விக்க தொடர்ச்சியாக நிகழ்ச்சியின் வாயிலாக தயாரா இருக்கு.

0: அபுல் தான் இப்படி விசில் அடிக்கலாமா உங்களுக்கு?
1: அந்த மாதிரி பழகி விசில்
2: மூவருக்கும்
0: வணக்கம். அப்துல் நாசிர்,
3: நல்லா இருக்கீங்களா?
2: நான்
0: கேட்டா இல்ல
1: சாரி,
3: எத்தனையாவது சாரி?
2: ஒன்று
0: சாரி சாரி, இது எத்தனையாவது சாரி?
3: தேவையில்லையா
2: என்ன
1: பட்டாம்பூச்சி விட்டால் பாடி காட்டுங்க.
0: என்ன பாட்டு? பட்டாம்பூச்சி
1: ஒரு பாட்டி
3: கேதானே,
2: ஒரு பட்டாம்பூச்சியை விட்டால் பாருடா என்ன பாடல்.
0: ரைட் ரைட், ஓகே, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, அப்படியே நாங்க அந்த பாடல் தாரம். சரியா,
3: நன்றி.
2: பாடலை கேட்பதற்கு மதமனை ராபி என்றும் பதீதீன் இதாயத்துல்லா மொஹிதீன் கிண்ணியா மோர்குந்தா நசூர் கொழும்பு பதினாலு முந்தாஜ் பேகம் பாண்டிருப்பு முருகையா ஹிதாயத்துல்லா மொஹிதீன்.
0: எல்லாரும் சேர்த்து ஒரு பாடல் கேட்போம். நன்றி
3: நன்றி.
0: பட்டாம்பூச்சி விட்டா
1: பாருடா,
0: தேடி தேடி கண்டபடி சொல்லுவோம் அந்த பாட்டு என்ன. ரைட், என்னது மதிய நேர குதூகலம், சந்தோஷமாக இன்னும் சூப்பரான பாடல்கள் 3 மணி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும்.
3: அடுத்து ஒலிக்க வருகின்றது பகவதி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல்.
4: என்ன
5: என்ன,
4: ஏன் இப்படி பாக்குற?
5: ஒண்ணுமில்லையே.
4: ஒண்ணு இல்லன்னா ஏன் கைய வைக்கிற?
5: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: நல்ல பாடலோடு இந்த பாடல் முடிவடைந்திருக்கிறது. கை கை வகை வைக்கிறேன். அந்த பாட்டு படம் பாத்தீங்களா?
1: நீங்க என்ன பாக்கிட்டேன், அந்த மாதிரி பாட்டுகள் நான் கேட்கிறேன். தெய்விழா பாட்டு, நல்ல பாட்டு நாங்க கேட்கணும்.
0: நல்ல பாடல்,
2: ஒன்று சொல்லுங்க, பேசி முடிய.
1: உனக்கு எனக்கு தான் பொருத்தம், உனக்கு என்ன வருத்தம், அந்த மாதிரி.
0: இதுக்கு இந்த பாட்டை கேட்காம
2: இருந்திருக்கேன்.
0: எங்களோடு சந்தோஷமாக ஏராளமான சொந்தங்கள் இருந்திருக்கிறாங்க. பேஸ்புக் வழியாக நீங்களும் எங்களோட அழைப்பு ஏற்படுத்தலாம். அதே போல பேஸ்புக் பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது பேஸ்புக் பக்கம் நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க. சொந்தங்களை இப்பொழுது நாங்க இணைத்துக் கொள்ள போகிறோம்.
2: சரி, இணைத்துக் கொள்ளலாம். எங்களோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிரான்ஸ் இணைந்திருக்கிறாங்க. உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டு திண்டைய சிலது ஸ்டீவன் இணைந்திருக்கிறாரு. காவத்தையூர் பழனியாண்டி கனகராஜா இணைந்திருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்து கொட்டுகா தன்னையில் வசிக்கும் அருள்தாஸ் சசிகலா ரசிகலா தம்பதிகளின் நக புதல்வன் அதிஷான் என்று 12வது பிறந்த நாள வந்து தனது இல்லத்துல வெகு விமர்சையா வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாராம். இவரை வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதே போல உறவுகள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வந்து அதிஷானுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் சார்பாக
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழகத்தில் உறவுகள் டி தங்கம் ஜெனிட்டா அண்டனி அம்மாள் வந்திருக்காங்களா, நந்தனானா அந்த அவங்க எல்லாம் இல்லாத மாதிரி
2: பேஸ்புக்
0: நேரம் சரியாக 12:38.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது
3: கிடைக்கிறது. காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
5: உலகின் நட்சத்திரத்தின்
6: சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அங்கிள்.
7: நீ எப்பவும் இப்படிதான் பேசுவியா?
6: இல்ல அங்கிள், புது இடம்ல, அதனால இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் பேசுறேன். இல்ல சந்தோஷ்,
8: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை ஜெனிலியா.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்

நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. இந்த வழக்கு அழைக்கப்பட்ட போது பிணவியில் விடுவிக்கப்பட்டுள்ள சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தனர். இதன் பின்னரே முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்தார்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: காசா யுத்தத்தின் போது 2023ஆம் ஆண்டு 22ஆம் தேதி இடம்பெற்ற மிக கொடூரமான இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல் ஒன்றில் உயிரிழந்த 112 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களுக்கான இறுதிச் சடங்கு நேற்றைய தினம் மத்திய காசாவின் டெய்ல் அபாபா நகரில் இடம்பெற்றுள்ளது. இதில் உயிரிழந்தவர்களில் 40 குழந்தைகளும் அடங்குவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக கடந்த 2 வருடங்களாக அவர்களது உடல்களை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. கடந்த அக்டோபர் மாதத்தில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததன் பின்னர் தாக்குதல்களின் தீவிரம் குறைவடைந்ததையடுத்து மீட்புப் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. பலஸ்தீன கொடிகளால் போர்த்தப்பட்ட நூற்றுக்கணக்கான சடலங்களுக்கு பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதை சர்வதேச ஊடகங்கள் தற்போது வெளியிட்டு வருகின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் கூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டோ.

0: போடு ஆண்டவனே நம்ம பக்கம்ன்ற மாதிரி என்ன
1: ஆண்டவனுக்கு இப்ப எந்த பக்கம் போறேன்னு தெரியாம சிக்கல் இருக்கிறாதான் அவரோட பக்கத்துல எப்படின்னு அவருக்கு பெரிய சிக்கல் தான் எந்த பக்கம் போறேன்
0: மதிய நேரம் குதூகலத்தோட நேரம் ஒரு மணி கடந்த 8 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது இரண்டாவது மனச்சாலத்துக்குள் வந்திருக்கும் என்ன கவலை யோசிக்கிறீங்க
2: கவலை எல்லாம் இல்ல இப்ப அடுத்து எங்களோட பேசுறதுக்காக இந்த மனத்திரத்தில் முதல் நேயர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க அவளா
0: இருக்கிறேன்
3: வணக்கம்
0: வணக்கம் யாரு
1: தோப்பு கொச்சி கட்டே ஈடன்
0: நன்றி அப்புறம் என்ன செய்றீங்க தொழில் இல்ல இப்ப என்ன செய்றீங்க நீங்க வளமையா உங்களோட தொழில் தானே
3: வளமையா உங்க வசனம் கேட்டுக்கொண்டு இருக்கிற வீட்டுக்காய்
2: வெளியில போகாம சேஃபா இருக்கிறாரு
0: தோப்பூர் பக்கம் மலையா வெயிலா
2: ஒரே வெயில் இங்க மாதிரிதான் சரி சரி ஓகே ஈடன் பாடல் யாருக்காக கேட்கலாம்
3: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜெமாயா நம்ம குசலராஜா திருமதி ராஜா மதுபோல முருகன் தனலட்சுமி பழக்கின பத்மா இந்த நேற்று வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம் அனைவருக்காகவும் சின்னையா மகாதேவன் உங்கள் மூவருக்காகன்றப்ப நன்றி வணக்கம்
2: ரொம்ப நன்றி
3: நன்றி
2: சரி ஈடனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரா இருக்கும் குசலராஜா அதனாலதான் அவரு
1: குசலராஜா
2: தேடுவோம்
0: ரொசல்லகம குசலராஜா நாங்க தேடி பார்ப்போம் அவருடைய நண்பராக இருக்கிறாராம் நீங்களும் எந்த பக்கம் இருந்தாலும் 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக் கொடுத்தால் எங்களோட அழைப்பு ஏற்படுத்தலாம் 0312 2775 0012 0112 2775 1111
2: அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம் வாங்க

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: நெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: மாதிரி இருக்குதுகள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம் கமல்ஹாசன்.
1: ஒரே சிரிப்பு என்ன
0: சிரிப்பு உங்களுக்கு?
2: நல்ல குதூகலம் தானே, குதூகலம்
1: என்ன அப்படி ஆசிக்கா ஜாலியா சந்தோஷமா ஆயிடுங்க. குதூகலத்துல
2: அளவில் ஒரு நேர் இருக்கிறாஜா பார்க்கலாம். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் தாரு. நீங்க எப்படி
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா சோனா இருக்கிறேன்.
2: என்ன செய்றீங்க இப்போ?
0: சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க அருள்மொழி?
1: இப்ப
2: ரால் குழம்புக்கும் ரசத்துக்கும் செட் ஆகுமா?
1: இல்ல இல்ல, ரசத்துல தூக்கி ரால போடுறேன்.
0: ஒரு தடவை செய்து பாக்கணும், ரால் கறி வச்சு ரசம் செய்து அருள்மொழி நினைச்சு நினைச்சு சாப்பிடணும்.
1: இப்ப நீங்க இந்த செய்யற விஷயம் இல்ல ராலுக்கு தெரியுமா?
0: சரி சரி ஓகே. அருள்மொழி நாங்க யாருக்கு பாட்டு கேட்கலாம்னு சொல்லுங்க.
1: ராலுக்கிட்ட அந்த பாட்டு நீங்க படிக்கோசமா ஜோதிகா படிக்கிற மாதிரி ஜோதிகா படிக்கிறீங்க என்ன?
2: ரைட் ரைட் ஓகே ஓகே ரைட். அந்த பாடல் தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க தாரம். சரியா?
0: நன்றி அருள்மொழி.
2: ரைட் சரி, எல்லாரும் முடிச்சு பாடலுக்கு அப்புறம் நன்றி.
0: பேசுவோம் 3 மணி வரைக்கும் நடந்து கொள்ளுங்கள்.
2: அலபேட் படத்தெல்லாம் 0127 5001 அதே போல 0127 5111.
0: சரி, அதே போல தொடர்ச்சியாக பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இது கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இது.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் பிரைடெக்ஸ் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக்ஸ் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் சீல் கோட். நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: ரைட், சூப்பரான பாடல் ஒன்று கேட்டிருந்தோம். நல்ல பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும், இணைந்திருக்கலாம். மதிய நேர குதூகலத்தோடு இப்போ அழைப்பில் ஒரு நேரம் எங்களோடு பேசுறதுக்கு யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், முஹைதீன், நல்லா இருக்கீங்களா?
2: தெரிஞ்ச
3: விஷயம் தானே சீ தேவி. அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
2: நேத்து
0: ஒரு கடைக்கு போய் மதியம் சாப்பிட்டு இருக்காரு, பருப்பு வடையில பருப்பு இருக்குன்னு சொல்லி ஒரே சண்டை கடையில.
3: பருப்பு வடையில பருப்பு போட்டு வச்சுக்கேன்.
2: அண்ணன்
3: தம்பி ரெண்டு பேருக்கு எப்படி சரியா சமமா பிரிச்சு குடுக்குறேன்?
0: அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமா?
3: அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு எப்படி வடை பிரிச்சு?
1: மூன்று பேருக்கு மூன்று வடை சரியா இருக்கு.
3: எப்படி?
0: நேரம் 1:33 நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது ஒரு சூப்பரான பாடல்.

0: பதினேற குதூகலத்தோடு நடந்திருக்கிறோம். அது பரத்வாஜினி செயல் பாடல் வந்திருந்தது ஐயா திரைப்படத்துக்காக. கே கே அவரோடு சேர்ந்து நம்ம ஸ்ரேயா கோஷல் பாடலை பாடியிருந்தாங்க. நடந்திருப்பது மதியநேர குதூகலம், நேரம் 1:38.
1: இந்த நேரம் எங்களோடு பாத்தீங்கன்னு சொன்னா பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் உற்சாகமா நாங்களும் சந்தோஷமா கூலா நிகழ்ச்சி கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சுதன் இணைந்திருக்கிறாரு. நானும் சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல எங்களோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இணைந்திருக்கிறாங்க கனகா, இணைந்திருக்கிறாங்க வேலனை, அங்கிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பாடல் தெரிவுகள் ரொம்ப சூப்பரா இருக்கு, மூவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு, குதூகலமா நானும் வீட்டுல அப்படியே நிகழ்ச்சி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. புஷ்பலதா இணைந்திருக்கிறாங்க பாகரையிலிருந்து, ரித்திக் இணைந்திருக்கிறாரு மஸ்கிலியால இருந்து, உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு.
0: இன்னும் ஏராளமான சொந்தங்கள் இருக்கிறாங்க.
2: அதே மாதிரி பெட்டாலிருந்து சுரேஞ்சி வந்திக்க, ரமேஷ்காக, ரகுக்காக, எங்கட கண்மணிக்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்க நானா அப்படின்னு சொல்லிக்காங்க.
1: அதே போல எங்களோட பாத்தீங்கன்னு சொன்னா மது இணைந்திருக்கிறாங்க, கினிக்க தேனிலிருந்து மது இணைந்திருக்கிறாங்க, சொந்தங்களுக்காக பாடல் விரும்பி கேட்டு. பொருள சிறிசரு உயினையை சேர்ந்த தேவி நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறான்னு சொல்லி இருக்கிறாங்க. என்றுதான் எங்களுடைய முதல் முறையா வந்து இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிருந்தாங்க. சந்தோஷமா உங்களை நாங்க வசதத்துக்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து வசதத்தோடு இணைந்திருங்க தேவி.
0: அதே போல வானத்தமிழ் வணக்கங்கள். கணவர் அல்ல கொட்டுக்கா தண்ணில் வசிக்கும் அருள்தாஸ் சசிகலா தம்பதிகளின் புதல்வன் சொல்லிட்டீங்களா நீங்க? அந்த பர்த்டே விஷயம் விமர்சையா கொண்டாடாம அவரையும் வந்து 96 ஆண்டு சாதாரண தர வகுப்பு சகபாடிகள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் பார்த்துவதா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த சொந்தங்களை நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் நடந்து கொள்ள தயாராக இருக்கிறோம்.
2: கிட்டாராமில் இருந்து புது ரோட்ல இருந்து வந்தீங்க, ரோயல் குஷன்ல இருந்து முதலாளி வந்து யாரும் பாலச்சந்தர் அவரோட முரளி வீரசீரன் சரியான பெரலியா,
1: முரளி ரொம்ப
2: ஆசிக்கான பாட்டு தாங்க நான் சொல்லிக்கிறேன்.
0: பெரலியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்களும் எங்களோடு இருந்து கொள்ளலாம். 3 மணி வரைக்கும் இருந்து கொள்ளுங்கள். எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்ப முடியாது, அதனால பேஸ்புக் பக்கமாக வாங்க, அழைப்பினூடாக வாங்க. 3 மணி வரை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். இது மதிய நேர குதூகலம், நேரம் 1:40. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல்

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நிகழும் பார்த்திபாண்டு ஆவணி திங்கள் 20 நாள் திருவளர் செல்வன் மணமகனுக்கும் திருவளர் செல்வி மணமகளுக்கும் நடைபெறும்

0: 92.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டின் சில பிரதேசங்களில் நிலவி வரும் சீரற்ற வானிலையை அடுத்து 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த இரண்டாம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கையை தொடர்ந்தும் நீடிக்க தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்சரிவு அபாய அறிவிப்பானது எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு அமுலில் இருக்கும் எனவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவகம் மேலும் தெரிவித்துள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: தாய்லாந்திலிருந்து புதுடெல்லி நோக்கி பயணித்த ஏர் இந்தியா விமானம் ஒன்று பயணித்த சிறிது நேரத்தில் பலத்த காற்று காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. விமானத்தை தரையிறக்க முற்பட்டபோது பயணிகள் 12 பேர் சிறுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது விமானம் சுமார் 300 அடி உயரம் வரை கீழே இறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காற்றழுத்தின் போது விமானத்தின் உள்ளே எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

வெளிநாட்டிலிருந்து

0: கரண் திரும்பி காடப்பட்ட ஒரு சூப்பரான பாடல்
1: கேட்டுருவாரு. நல்ல
0: பாட்டு
2: மணி சோபா சந்திரசேகர் எல்லாம் சேர்ந்து பாடிய பாடல் கேட்டிருந்தோம். நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதே போல இன்னும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வரும். இப்ப அழைப்பில் ஒரு நேரம் பேசுறது.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யாரு?
3: வணக்கம்.
1: தாரு எப்படி இருக்கீங்க? ஃபரிதா
3: நல்லா
1: இருக்கேன். நீங்க எங்க போறீங்க? இங்க தான்
2: என்ன சொல்லுது? மலையா வெயில
3: சொல்லுங்க.
0: சமைக்கும் போதெல்லாம் பாட்டு பாடு.
1: நீங்க பாடா சமைக்கலாம் பாட்டு படிக்கிறேன். என்ன வருவாரா பாப்பா வருவாரா?
3: என்ன
1: பாட்டு?
3: அவர் வருவாரா?
1: படிங்க
0: படிங்க பாடுங்க.
2: நல்ல பாடல் ஒன்று யார் யார் சேர்த்து
3: அனைவருக்கும்
0: பாடல் கேட்கலாம். நன்றி.
2: நன்றி.
1: நன்றி. எப்படி வெட்டிமாயா?
2: நெருப்பு மாதிரிதான்
1: கொடுப்பாங்க.
2: இருக்கேன் சந்தோஷமா இருந்து மத்திய நேர குதுக்கலாம்.

0: ஒரு பக்கம் குயிலக்கா ஒரு பக்கம் கிளியக்கா.
1: கிளியே கிளியே கிளியக்கா எங்கன்னு
2: கேட்டிருக்கேன்.
1: யாருக்கு தெரியும்? அப்ப கண்டில தான் போன தெரியும். உட்காந்து இருப்பாங்க. இப்ப காணும்.
0: இப்ப இல்ல கிளியக்காவும் இல்ல குயிலக்காவும் இல்ல
1: ஒரு அக்காவும் இல்ல.
2: சரி ஓகே. இந்த நேரம் மணிப்பிலர் சொந்த வணக்கம்.
0: ஹலோ ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
1: ஊட்டுக்கிட்டேயா?
3: என்ன
1: செய்ய கவலைகள் கிடக்கட்டு மறந்து விடு. சும்மா சொன்ன கல்பத்து
3: நீங்க என்னன்னா
1: ஏமண்ட உச்சியில
0: கொஞ்சம் என்ன செய்யறீங்க?
1: ஐயோ நீங்க ஒரு பீப்பா உங்களை போய் பாப்பான்றாரு அவர் என்ன?
0: நம்மளோட பேசினதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மூன்று மணி வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். இது மதிய நேர குதூகலம் சூப்பரான பாடல்களோடும் வாழ்த்துக்களோடு உங்களை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். எனவே அலைபேர் படுத்தலாம். 0312 7 7 5 0 0 1 0 1 2 7 7 5 1 1 1.
2: அது போல பேஸ்புக் பக்கமாவும் வாங்க.
0: நீச்சல் அடுத்து வருகிறது ஒரு நல்ல பாடல். இது என்ன பாட்டு?
2: என்ன பாடல்?

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிங்
5: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
3: வசந்தத்தின் என்று ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை ஜெனிவா.

0: இசை உலகின் நட்சத்திரம். உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போது 2:45 நிமிடமாகிற நேரம். அடைப்பில் வணக்கம்.
1: ஒரு
2: பக்கம் மழையா வெயில
3: விஜய் சரியான மோசம் வந்த ரெண்டு கிழமை எங்களை வெளியே போட்டாங்க.
2: பொறுப்பு கொடுத்திருக்கு. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது யார் யார்
1: சேர்த்துக்கொள்ளும்
2: நன்றி.
3: தொடர்ந்து
2: மதிய நேர குதுகலம் 3 மணி வரைக்கும் வரப்போகிறது. இன்னும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக இருக்கிறது. நேரம்
4: 2:47. மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயா விடு மாமே உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: ஒழுகும் பாடலோடு நாங்களும் விடுபட்டுக் கொள்ள போகின்றோம். மூன்று மணி சேலம் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள்.
1: தொடர்ந்து மினதிருக்கலாம் போட்டு தாக நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியை தொகுத்துள்ள ஜி ஆர் தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நாங்கள்
2: என்றும்
1: பிரியமுடன் ருஃபினா
0: என்றும் உங்கள் அன்பின் பி விசை தொடர்ந்து வசந்தத்தோடு நன்றிகள்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜரான நிலையிலேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: செங்கடலில் தாக்குதலுக்கு இலக்கான இந்திய கப்பல் ஒன்று மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏமனின் மேற்கு கடற்கரைக்கு அப்பால் செங்கடலில் பெரும் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட படகு மூலம் இந்த கப்பல் தாக்கப்பட்டுள்ளது. இதன்போது அதிலிருந்த 13 இந்தியர்கள் உட்பட 14 பணியாளர்களும் ஏமன் கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினரால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.

இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் நிமிர்ந்த நடை.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று மகள் அனைவரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்றோம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. வசந்தம் எஃப்எம்மோடு ரொம்ப சத்தமாட்டியும் பணிக்கட்டே இருக்கலாம். 102.6, 102.8, அதே போல www.vasanthamfm.org இணைந்திருக்கலாம். நேரம் 3:08 ஆகிக் கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் இன்று நாளும் இணைந்து பேச போகின்றோம். 5 வரைக்கும் இணைந்திருக்கலாம். உங்களுடன் நான் ஜி ஆர் இணைந்திருப்பேன். சரி, ஓகே. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் நடந்திருக்குது. இப்போ வந்துட்டு நாட்டில் நிலவுகின்ற இந்த சீரற்ற வானிலை காரணமாக வெள்ளப்பெருக்கு, இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வெள்ளப்பெருக்கு இதன் காரணமாக அதிகரித்து இருக்கின்ற வயிற்றோட்டம், அதே போல டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட தொற்றா நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதக சங்கம் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே குறிப்பாக இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கிற அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கொதித்தாரிய நீரை பருந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுத்தமாக இருங்க, சுகாதாரமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். சரி, கண்டி, கேகாலை, நுவரெலியா, ரத்தினபுரி 4 மாவட்டங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு 2 கட்ட மஞ்சள் நிலச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 9 முதல் இருந்து நாளை காலை 9 வரைக்கும் அது அமுலில் இருக்கும். எனவே பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். சரி, இதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், குறிப்பாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9 தேதி நடைபெற இருக்கிறது. எனவே அது நடைபெறுமா இல்லையா, வெள்ளம் ஏற்படுகிறது, மழை பெய்கின்றது, அது மட்டுமல்ல மண்சரிவு ஏற்படுகிறது, இதனால பரீட்சைகள் தடைப்படும், பரீட்சைகள் பிற்போடப்படும் அப்படிலாம் யோசிச்சு குழம்பி போயிருப்போம், அப்படிலாம் கிடையாது. நீங்க பரீட்சைக்கு எப்பவும் போல தயாராகி ரெடியா இருங்க. எந்த நேரத்தில் என்னன்னு பரீட்சை நடக்கும் நடைபெறாது அப்படிங்கிற விஷயத்த யாருமே அறிவிக்கல. கட்டாயம் நீங்க வந்துட்டு பரீட்சைக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி கொள்கின்றோம். நாடு முழுவதும் தரம் 5 புலமை பரீட்சைகள் 2723 பரீட்சை மையங்களில் நடைபெற இருக்கிறது. எனவே இன்று நள்ளிரவு 12 நிறைவடைகின்றது இந்த மேலதிக வகுப்புகள் வைக்கிறது. இந்த அதே போல மேலதிகமாக அந்த டியூட்கள் வெளியிட்டு அந்த பரீட்சைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஒன்றுகூடல் நடத்துவது, இப்படி பரீட்சைகள் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, மாணவர்களை இந்த இடத்துக்கு போயிட்டு படிங்க, இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு பரீட்சை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பரீட்சைகள் நடைபெறுது அல்லது வகுப்பு நடைபெறுது, மேலதிகமாக விசேடமாக ஒரு கலந்துரையாடல் நடந்தது இப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை பெற்றோர்கள் திணிக்காதீங்க, அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. இனி 12 வரையில் அந்த அப்படியாவது மேலதிக வகுப்புகளோ அல்லது ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே நள்ளிரவு 12 இந்த மேலதிக வகுப்புக்கெல்லாம் தடை செய்யப்படுகிறது. எனவே மாணவர்களை ஃப்ரீயாக விட்டு அவங்கள வீட்டிலிருந்து படிக்க வைங்க. ஓகே, அங்கே போய் அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. அந்த இடத்துல புதுசா ஒரு சார் வந்திருக்கிறாரு, இப்படி எல்லாம் படிச்சு கொடுக்குறாங்க, அவங்க படிச்சா நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம், இந்த இடத்துல இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் குழப்ப விடாதீங்க. அவங்க படிச்சதை வச்சு அவங்க 100% நல்லா செய்வாங்க அப்படின்னு நீங்க நம்புங்க, உங்களோட பிள்ளைகளையும் நம்ப வைங்க. ஸோ அவங்க தெளிவாக பரீட்சையில நல்ல பெறுபெறப்படணும் அப்படின்னு சொன்னா இன்னையிலிருந்து எங்கேயுமே அவங்கள அனுப்பாதீங்க, வீட்டுல இருந்து நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கணும். சரி, இதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். சீரற்ற காலநிலை காரணமாக பல வீடுகள் பாதிக்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக இந்த சீரற்ற காலநிலை காரணமாக 8 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் நிறைய விஷயங்கள் உங்களோடு. போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. நல்ல பல பாடல்களும் வரும்.

வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன். நல்ல பாடல், தீபாவளி திரைப்படத்துக்காக இவனுடைய இசைகள். சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டே வசந்தத்தின் போட்டு தாக்கு. இன்னும் நிறைய நல்ல பல பாடல்கள் வரும். அதே போல நிறைய விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். ஜிஆர் 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இணைய பக்கம் ஊடகம் இணைந்திருங்க. அதே போல எங்க இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருந்தா பேஸ்புக் ஊடகம் கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. கொத்மாலையினுடைய நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வினாடிக்கு சுமார் 130 கன அடி நீர் மகாவலி கங்கைக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. எனவே இதனால அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கின்றோம். இது மட்டுமல்ல, ஒருத்தர் மேல தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் இது. கடவுளை பிரதான பேருந்து நிலையத்துக்கு அருகில் பிரதான பேருந்து பகுதியில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதி சொகுசு நவீன பேருந்து ஒன்றுக்கு மோட்டார் பைக்கில் வந்த 2 பேர் வந்துட்டு அதுக்கு அதிகாலையில் தீ வைத்து தப்பி சென்றிருக்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸார் மேலதிக விசாரணைகள் நடத்தி வருகிறாங்க. ஆனால் தனிப்பட்ட தகராறு தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது மேலதிக தகவல்களால் தெரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அதாவது அந்த தீப்பரவல் காரணமாக அந்த பேருந்து முற்றிலும் எரிந்து சேதமடைஞ்சிருக்கு போலீஸார் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 பேருந்துகள் மீதும் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க சேதங்கள். எனவே ஒருத்தர் மேலே தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய உடைமைகளை எரிக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று. அவங்களுக்கு உரிய நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சரி, ஓகே. ஏற்கனவே சொன்ன போல 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் அதே போல உயர்தர பரீட்சைகள் நடைபெற இருக்கிறது இந்த மாதம். இந்த பரீட்சைகள் இப்போ இருக்கிற சீரற்ற வானிலை காரணமாக பிற்போடப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருடைய மனதிலையும் இருந்தது. அது பிற்போடப்படாது. அந்த இப்படியான பரீட்சை நடைபெறுகின்ற அந்த நேரங்களில் வந்துட்டு மழை வீழ்ச்சியோ அல்லது வேறு மாநில சீரற்ற காலநிலை ஏற்படுவதற்காக ஒரு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக இவற்றையெல்லாம் சரியான முறையில் கண்காணித்து இந்த பாதிப்புகளை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பு பிரிவு அமைக்கப்படும் என்று பேரிடர் மேலாண்மை அறிவிச்சிருக்கிறது. எனவே இந்த மோசமான நிலவக்கூடிய அந்த வானிலையை கருத்தி கொண்டு உயர்தர பரீட்சையோ அல்லது புலமை பரீட்சையோ நடைபெறாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைக்காதீங்க. கட்டாயம் நடைபெறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி கொள்கின்றோம். இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட இந்த மோசமான வானிலை காரணமாக 290 வீடுகள் சேதமடைஞ்சிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல 8 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 3 பேர் காயமடைந்திருக்கிறாங்க கனமழை வெள்ளம் நிலச்சரிவால். 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11832 பேர் பாதிக்கப்பட்டு 11 பாதுகாப்பு மையங்களில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பான இடங்களில் அவங்களை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. சரி, ஓகே. இன்னும் தொடர்ச்சியான மழை பெய்து கொண்டிருந்தால் இவ்வாறான வான்கதவுகள் திறக்கப்படும். அதனால் மிகப்பெரிய ஒரு அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். எனவே கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, எப்போதுமே விழிப்புடன் இருங்க அப்படின்னு சொல்லி கொள்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், நல்ல பல விஷயங்களோடு இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. ஒலிக்கும் பாடல் இது, தர்மதுரை திரைப்படத்துக்காக இவனுடைய

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

ரஹ்மானுடைய இசையில் மிகு திரைப்படத்தினுடைய பாடல் உனக்காக வாழ நினைக்கிறேன். சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். சரி, இத்தாலிக்கு போகலாம். இத்தாலியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு அங்கேயும் கோடை காலத்தின் 4வது வெப்பாலை தீவிரமடைந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வந்துட்டு அந்த நாட்டினுடைய 27 முக்கிய நகரங்களுக்கு அதியுயர் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடுமையான ஒரு வெப்பாலை அந்த பகுதியில் நிலவக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே குறிப்பாக இந்த ஆண்டில் 27 நகரங்களுக்கு ஒரே நேரத்தில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு சொல்லியிருக்கிறது. எனவே அது மட்டுமல்ல, இத்தாலியின் சில பகுதியினுடைய வெப்பநிலை பார்க்கிற போது 40 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது படிப்படியாக அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மட்டுமில்லை, இத்தாலியில மட்டுமில்ல, ஐரோப்பாவின் பெரும்பகுதிகளிலும் இப்போ வந்துட்டு பரவி இருக்கிறது இந்த வெப்பாலை அப்படின்னு சொல்லலாம். வட ஆப்பிரிக்காவினுடைய எதிர்ப்பு புயல் அது காரணமாக இந்த வெப்பாலை தீவிரமடைந்து வருவதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இத்தாலியில வெப்பாலை ஐரோப்பா பகுதிகளெல்லாம் சுட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜப்பான்ல ஏதாவது ஒரு சம்பவம் அடுத்தடுத்து நடந்து கொண்டுதான் இருக்கும். அதிகமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படுகிற ஒரு இடம் கூட, அது மட்டுமல்ல பூமி அதிர்ச்சி வரக்கூடிய நாடும் கூட ஜப்பானை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்துட்டு பசிபிக் பெருங்கடலில் உருவான ஒரு வகையான சூறாவளி, இந்த சூறாவளியினுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் டால்பின் சூறாவளி, ஜப்பானை நோக்கி அதிவேகமாக நகர்ந்து வரப்போகுதா சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே அங்கே இருக்கிற மக்கள் உடனடியாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவளியை பார்க்கின்ற போது 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசினாலே தாக்கு பிடிக்காது, ஆனால் 185 கிலோமீட்டரில் வீசக்கூடியதாக இருக்குமாம் இந்த டால்பின் சூறாவளி ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இப்போ வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது. எனவே இது இந்த சூறாவளி இதனால் வந்துட்டு கடல் அலைகளுடைய சீற்றம், பலத்த காற்று காரணமாக விமானம், படகுகள் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சூறாவளி தாய்வானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள், சீனா ஆகிய பகுதிகளிலும் பலத்த மழை காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்போ அப்படின்னு சொல்லல, ஜப்பானை நோக்கி அதிவேகமாக இப்ப நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. சரி, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற புது புது பேரெல்லாம் வந்திருக்கு இல்லையா. ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொருடைய சூறாவளியாகட்டும் புயல் ஆகட்டும் அதனுடைய பேர் வித்தியாசமாக மாறிக்கொண்டுதான் போகும்.

0: உள்ள விஜய் வசந்தம் அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் அடிப்பெரிய கூட்டு பேசு 102.6 102.8
1: லெஜண்ட் சார். நீங்க
0: திரை உலகின்

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தீவிரமான தென்மேற்கு பருவமழையின் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நிலவும் மழை மற்றும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாளை மேற்கு மற்றும் சபரகம்ப மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சபரகம்ப மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமத்திய, சபரகமுக, தெற்கு, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான 5 மாத கால போரின்போது துல்லியமாக தாக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளின் உலகளாவிய கையிருப்பில் பெரும் பகுதியை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தி முடித்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் 1 மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள இந்த நீண்ட தூர ஏவுகணைகள் பாதுகாப்பான தூரத்தில் இருந்தே துல்லியமாக தாக்குதல் நடத்த உதவும் என ராணுவத்தின் முக்கிய ஆயுதங்களாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் போரில் அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகள் முக்கிய பங்காற்றியுள்ளன. இவை ரஷ்ய எல்லைக்குள் உள்ள இலக்குகளை தாக்க உக்ரைன் படைகளுக்கு உதவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தால செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய் அகிலமங்கம் எமது ஆட்சி. வசந்தம் FM
2: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன்.

0: உன்னாலே உன்னாலே திரைப்படத்துக்காகவே பாடல் வந்திருந்தது. சூப்பரான ஒரு பாடல், ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இரண்டாவது மணித்தியாலத்தோடு கிடைந்திருக்கிறோம் வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. நான் ஜிஆர், 5 மணி வரைக்கும் போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கலாம். உங்க வசந்தத்தோடு இணைந்து ட்ரிபிள் டபிள்யூ வசந்த பக்கம் ஊடாக இணைந்திருங்க. சுவரான பாடல்கள் வரும், நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நேரம் 4:10 கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று நேற்றும் காரசாரமாக பேசப்பட்டு சூடு பிடித்திருந்தது இந்தியாவினுடைய தமிழக அரசியல் சட்டசபைன்னு சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலினுடைய கைது, அதுக்கப்புறம் பேசப்பட்ட விஷயங்கள், போராட்டங்கள் இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடைபெற்றிருந்தது. இன்று 2026-27 முதல் வரவு செலவு திட்டம் சட்டமன்றத்தில் ஆரம்பமாக இருந்தது. முதல்வர் விஜய் தலைமை செயலகம் வந்தடைந்தார். அதே போல உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே கூடியிருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதியில கூறின விஷயங்கள் நிறைவேற்றப்படுமா, அந்த வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளே மத்தியிலும் இருந்தது. நிறைவேற்றப்படுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது, ஆனால் நிறைவேற்றப்பட்டிருந்தது. கொடுத்தது போலவே சொல்லப்பட்ட விஷயங்கள், மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், அதே போல வருடத்துக்கு 6 சிலிண்டர்கள், விவசாயிகளுடைய பயிர்கடன் தள்ளுபடி. ஸ்பெஷலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இதுதான், ஹைலைட்டா இருந்தது, அண்ணனுடைய அண்ணன் சீர்வரிசை. இது ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம், இப்போதும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அனைத்து பேருந்துகளிலும் மகளிர்களுக்கு இலவச பயணம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, இதுவும் ஹைலைட்டு தான். 4000 ரூபாய் உதவித்தொகை இப்படின்னு நிறைய வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. அதே போல 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, இதெல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஹைலைட்டா ஸ்பெஷலா பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த திட்டத்தில் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம். அடுத்த மாதம் தொடங்க இருப்பதாக முதலமைச்சர் விஜய் கூறியிருக்கிற ஒரு விஷயம் காரசாரமாக சூடுபிடித்திருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த திட்டத்துக்காக தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் மூலம் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக 560 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள், அரசாங்கத்தினுடைய மருத்துவமனைகள் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழே தங்க மோதிரம் வழங்கப்பட இருக்கிறது. நல்ல விஷயம் இல்லையா, அடடா வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். தங்க மோதிரம் வழங்குற திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. இதுதான் ரொம்ப எல்லாருடைய பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்தது இந்த திட்டம் தான். ஓகே, நல்ல விஷயங்கள் நடக்குது, வரவேற்கலாம், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழையுடனான ஒரு காலநிலை, அதே போல அங்கங்கே சீரற்ற வானிலை காரணமாக வெள்ளப்பெருக்கு, வான்கதவுகள் திறப்பதனால ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ஐரோப்பா நாடுகளில் வெப்பாலை அதிகரித்து இருக்கிறது. ஜப்பானை நோக்கி அடுத்தடுத்த விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. ஜப்பான்லையும் ஏற்கனவே சொன்னது போல அதீதமான வெப்பம் பதிவாக இருக்கிறது. குறிப்பாக ஜப்பானுடைய கோடைக்காலம் அப்படின்னு சொன்னாலே பாடசாலைகளுக்கெல்லாம் விடுமுறை வழங்குவாங்க. இலங்கையில் இங்கிருந்து ஜப்பானில் போய் வேலைக்காகவோ அல்லது குடியுரிமை பெற்ற எல்லாருமே வந்துட்டு இந்த மாதம் எல்லாருமே சொந்த சொந்த இடங்களுக்கு வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ ஜப்பானில் அந்த கோடைக்கால வெப்பம் தீவிரமடைந்து வருகிறதுனால டோக்கியோவில் இருக்கிற தமா உயிரியல் பூங்காவில் வந்துட்டு 3 பெண் சிங்கங்கள் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கிறது. ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இல்லையா. ஒரே வாரத்தில் 3 முதல் 15 வயதுக்குட்பட்ட முகி, இச்சிக்கோ, அதே போல் லுவேனா அப்படிங்கிற 3 பெண் சிங்கங்கள் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜப்பானில் இந்த கோடை காலத்தில் மட்டும் 43,000 மேற்பட்ட மக்கள் இந்த வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மனிதர்களையும் தாக்குகிறது, விலங்குகளையும் தாக்கியிருக்கிறது. எனவே இந்த காலநிலை ஆபத்தை கருத்தில் கொண்டு மக்கள் தங்களை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள பல்வேறு முன்னெச்சரிக்கைகள் அதனுடைய நாட்டு அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. நிறைய சொல்லியிருந்தோம் இல்லையா, மனிதருக்காகவே குளிர்சாதன பொட்டியெல்லாம் அவங்க வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். சரி, இதே போல சீனா பக்கம் போகலாம். சீனா பக்கமும் அவங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில், அதாவது தொழில்நுட்ப ரீதியாகவோ அல்லது ஏதாவது ஒரு புரட்சி செய்யணும் அப்படிங்கிறதுல அவங்க எப்பவுமே அப்டேட்டாக இருப்பாங்க. சீனா வந்து மற்றொரு புவி சுற்றுப்பாதை இணைய செயற்கைக்கோள் தொகுதியை வெற்றிகரமாக விண்ணில் ஏவி இருக்கிறது. வந்து லாங் மார்ச் 8A அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை மூலம் இந்த செயற்கைக்கோள் தொகுதியை விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது, வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறது. இது வந்து இந்த செயற்கைக்கோள் இந்த புவி சுற்றுப்பாதை இணைய செயற்கைக்கோளின் 23rd தொகுதி தான் இப்படி வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. சூப்பர், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குது, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு
1: பார்த்ததே இல்லடா, எனக்கு பைத்தியமே பிடிச்ச போல இருக்கா.

0: உங்களுடைய திரைப்படத்துக்காக பாடல் கேட்டிங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நேரம் இப்பொழுது 4:19.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
5: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
4: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
5: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
3: திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை.
6: உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய

0: ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றோம் பாருங்க.
2: லெட்சுமி குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
3: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
5: இன்றைய நாளுக்கான இந்த மனிதத்தின் பொறுத்தாக்க நிகழ்ச்சி குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தேனீக்கள் வந்து மலரில வந்துட்டு தேன் சேகரிப்பதை சில பூக்கள் சில ஈக்கள் பார்த்து கொண்டே இருந்தது. அந்த தேனீக்கள் ஒவ்வொரு பூக்கு பின்னால் அலைவதும், ஒவ்வொரு பூவை தேன் குடித்து விட்டு மறுபடியும் இன்னும் சில பூக்களை தேடி போவதும், இப்படியாக ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தேனை எடுத்து கொண்டிருந்தது. சரி, இந்த ஈக்கள் பார்த்து அந்த தேனீக்கிடம் போயிட்டு கிண்டல் செய்து விட்டு அது சொல்லியிருந்தது, ஒரு நாங்கள் ஒரு திட்டம் தருகின்றோம், அதைப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேனீக்களை பார்த்து அந்த ஈக்கள் சொல்லியிருந்தது. ஒரு வீட்டில் அல்மாரியின் தேன் பாட்டில் இருந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே அந்த தேன் வந்து சரிந்த நிலையில் இருக்கிறது. அது சரிந்து விழுகின்ற போது நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் தேனை எடுத்து எங்களுக்கு தேவையான தேன் ஒட்டுமொத்தத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டிருந்த அந்த ஈக்கள் காத்துட்டிருந்த அந்த விஷயத்தை தேனிக்கும் சொல்கிறாங்க. சரியா, அந்த தேனியே கிண்டல் செய்து விட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும், இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஈக்கள் எதிர்பார்த்ததை போலே தேன் பொட்டில் சரிந்து தரையெல்லாம் தேன் விழுந்துட்டு ஈக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த தேனீ வந்து அந்த தேனை குடிப்பதற்காக ரொம்ப சந்தோஷமாக மொய்த்து தேனை தத்தங் அவங்களுடைய சின்ன சின்ன நாக்குகளாகல பருகி திருப்தியாக ஒட்டுமொத்த தேனையும் தனக்குள்ள எடுத்துக்கொண்டது. ஆனா கடைசியில பறக்க முயற்சித்த போது இறக்கைகள் எல்லாம் அந்த தேனில் ஒட்டி கொண்டது, முடியவே இல்லை. ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு அந்த ஈக்கள் தன் பறப்பதற்காக. ஆனால் அதனால ஒரு இஞ்சு கூட நகர முடியாமல் தேனிலேயே மாட்டி இறந்து விட்டது. இப்படிதான் எல்லாருடைய வாழ்க்கையும். உழைப்பை பெறாத எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஆபத்திலேயே விளைவிக்கும் என்பதை நம்ம எப்போதே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா, அந்த எங்களுடைய உழைப்புக்கு மேலதிகமாக ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி எங்களை இழுத்து செல்கின்றது. எங்களுக்கு உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைச்சுன்னு சொன்னா அது உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடியது. அதுதான் தக்க வைத்து எங்களை பாதுகாக்கும். அதிகமாக நாங்கள் ஆசைப்பட்டா இப்படியான விஷயத்துல நாங்கள் மாட்டிக்கொண்டு கடைசியில உயிரிழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும்.
1: என்னன்னு
3: சொல்றோம்
0: பாருங்க.

இதையே தெரிவிப்பதற்காக சுபரான ஒரு நல்ல பாடல் கேட்டு வந்திருக்கின்றோம். தேவ தெய்வம் சுவி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கணிந்திருக்கின்றோம். சுபரான பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல பல பல தகவல்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். சரி, ஊடாக முடிந்திருக்கலாம். முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் என்ன அப்படின்னு சொன்னா, மழையுடனான காலநிலை அதிகரித்திருக்கிறது. போக்குவரத்து நெரிசல், வெள்ளப்பெருக்கு, இதனால வந்துட்டு எங்களுடைய பயணங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். இந்த இவ்வாறான காலநிலையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வீதிகளில் பயணிக்கின்ற போது, பகல் நேரமோ அல்லது தூர பயணமோ அல்லது இரவு நேரங்களோ அல்லது பக்கத்திலேயோ நாங்கள் பயணிக்கின்ற போது பாதுகாப்பாக இருக்கணும். இந்த வீதி விதிமுறைகள் தெரியாவிட்டால் அந்த வீதி விபத்துக்களை நாங்கள் வந்துட்டு சந்திக்க நேரிடும், உயிரிழப்புகள் அதிகரிக்கும். எனவே இந்த வீதி விபத்துக்கள் தொடர்பாக மாணவர்களை தெளிவூட்டக்கூடிய டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்கள் ஊடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வீதி விதிமுறைகள், அதே போல வீதி விழிப்புண்ணக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் இந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கான முன்னாயத்தமாக இவ்வாறு நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுசரி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் அனுசரிக்குடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், கவனமாக பயணிங்க.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.

கடாரம் கொண்டால் ஜிப்ரானுடைய இசையில் சித் ஸ்ரீராம் பாடியிருப்பார். சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கின்றோம். இணைந்திருக்கின்றோம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. இணைந்திருக்கிறோம். நேரம் 4:43 கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2024 பங்களாதேசத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும், ஒரு மாணவர்கள் தலைமையில் ஒரு போராட்டம் நடைபெற்றிருந்தது. அப்போ இருந்த பிரதமர் தான் ஜெக் அசீனா. அவருடைய தலைமையில் தான் அந்த நாடு இருந்தது. அந்த அவருடைய ஆட்சியின் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி அவருடைய ஆட்சியை கவிழ்த்து புதிய ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள் 2024 இதே ஒரு ஆண்டு இதே ஒரு நாளில். எனவே அதுக்கு பிறகு அவர் வந்துட்டு மாணவர்களுடைய அடக்குமுறை, அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வெடித்திருந்தது. அதுக்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு தப்பி ஓடினார். 2025 போராட்டங்களை அடக்கிய விதம் அவர் வந்துட்டு மனித குலத்துக்கு எதிரானது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்து அவர் மேல, ஜெக் அசீனா மீது எக்கச்சக்கமான வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த எந்த ஒரு வழக்குக்குமே அவர் ஆஜராகவில்லை. நீதிமன்றத்தை அவமதிப்பதே பெரிய ஒரு குற்றம். ஆனால் அவர் மேலே போட்ட எத்தனையோ வழக்குக்கு அவர் ஆஜராகலை. அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்துச்சு ஜெக் அசீனாவுக்கு. அந்த தீர்ப்பை வந்துட்டு ஜெக் அசீனா சொல்லியிருந்தாங்க, அது சட்ட விரோதமானது, செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி நிராகரித்தாங்க. அந்த தீர்ப்பையும் அவர் மதிக்கல. இப்போ வந்துட்டு 78 இருக்கும் அவாமி லீக் கட்சியினுடைய தலைவர் தான் ஜெக் அசீனா. அந்த கட்சியை தடை செய்தாங்க பங்களாதேஷில். அந்த கட்சியோ அந்த கட்சி சம்மந்தப்பட்ட எதுவுமே திரும்ப வரக்கூடாது. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன் இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்துட்டு அவங்க வந்து தெற்காசியா வெளிநாட்டு செய்தியாளர் கழகம் ஒன்றினூடாக ஒரு இணைய வழியில் மக்களிடம் பேசுவதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் பங்களாதேஷை பொறுத்தவரைக்கும் காரசாரமாக ஒரு பரபரப்பாக இருக்கிறது. இதுக்கு காரணம், இந்தியாவில் இருக்கிற ஜெக் அசீனாவுக்கு இப்படி இணையவழி மூலமாக மக்களை தொடர்பு கொண்டு மீண்டும் நாட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற கருத்துக்கள், அதே நேரத்தில் இதுக்கு இந்தியா தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இப்போ பங்களாதேஷின் இந்தியாவினூடாக கேட்கப்படுகின்ற போது ஜெக் அசீனாவின் இந்த திட்டமிட்ட உரை தொடர்பாக இந்தியாவின் நிலைப்பாடு எங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் அரசு கோரியிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்தியா சொல்லியிருக்கிறது, தடை செய்யப்பட்ட இந்த கட்சியினுடைய அவாமி லீக் கட்சியினுடைய தலைவர் ஜெக் அசீனா இந்த இவ்வாறான அரசியல் செயற்பாடுகள், இந்திய மண்ணை பயன்படுத்தி அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கை விட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அரசியல் மண்ணை பயன்படுத்தி அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட அனுமதிப்பது இரு நாட்டு உறவுகளையும் பாதிக்கக்கூடும் அப்படின்னு பங்களாதேஷ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இருந்தாலும் இந்தியா உத்தியோகபூர்வமாக சொல்லிருக்கு, நாங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கல, அவர்களுக்கு அவர்களுடைய அந்த பின்புலத்துக்கு நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் தான் இவங்களை தூண்டுறாங்க, இப்படி பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து ஜெக் அசீனா மறுபடியும் பங்களாதேஷ் நாட்டுக்கு போவாங்களா, ஆட்சி அமைப்பாங்களா, மறுபடியும் பிரதமர் ஆகுவாங்களா, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறா? ஏன்னா மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா நாட்டை விட்டு தப்பியோடு இருக்கின்றார். அந்த கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், மறுபடியும் ஒரு ஆட்சி பரபரப்பாக இருக்கிற பங்களாதேஷினுடைய அரசியல் இப்படி இருக்கு. சரி, இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு பொழுதுபோக்குக்காக அல்லது ஒரு சோர்வாக இருக்கிறது, ஒரு சந்தோஷத்துக்காக சிறுவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த டிக்டாக்ல ரீல் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு போதையாக இருக்கிற, ஒரு அடிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கலிஃபோர்னியா நீதிமன்றத்தில் வந்துட்டு 15 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் 3 பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட 3000+ வழக்குகளை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த டிக்டாக் செயலி வந்துட்டு ஒரு போதை ஊட்டக்கூடிய மாதிரி உருவாக்கி இருக்கிறது, இது இளைஞர்களுடைய மனநிலத்திற்கு தீங்கு விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்துட்டு இந்த டிக்டாக் ஊடாக பார்க்கப்படுகிற அந்த வீடியோக்கள் வந்துட்டு ஒரு பதட்டமாக இருக்குது இளைஞர்கள் மத்தியில், மனச்சோர்வு ஏற்படுது, தன்னைத்தானே அவங்க காயப்படுத்துகிறாங்க, எதுலேயுமே அவங்க வந்துட்டு கவனம் செலுத்துவதில்லை அப்படிங்கிற விஷயங்களை வச்சு மனநல பிரச்சனை தான் அதிகரிக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. 3000+ வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், பொறுத்திருந்து இந்த வழக்குக்கான நிதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டு இருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. அடுத்து நல்ல பாடல் கேட்டுட்டு வாங்க.

இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை ஜெனிலியா. ஒலிக்கும் பாடல் இது வேலாயுதம் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனியுடைய இசையில்.

ஒலிக்காரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ருவி கிடைந்திருப்பாங்க. இந்த நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேட் மக்களே.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இந்திய வெளியுறவுச் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி அனுரா குமார திசா நாயக்கவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பானது இன்று பிற்பகல் கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. பரஸ்பர நலன் சார்ந்த விவகாரங்கள் மற்றும் இந்திய நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட

0: இரு தரப்பும் பரிமாறிக்கொண்டன. இக்கடன் உதவிகள் புயலுக்கு பிந்தைய மறுசீரமைப்பு பணிகள், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் அவசியமான கொள்முதல் தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: இஸ்ரேலின் தாக்குதலால் காசா பகுதியில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 73,381 உயர்ந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற இஸ்ரேலிய தாக்குதல்களில் இரு பலஸ்தீனர்கள் உயிரிழந்ததுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். மேலும் முந்தைய தாக்குதல்களில் காயமடைந்திருந்த மேலும் இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். கடந்த அக்டோபர் 10 அமலுக்கு வந்த போர் நிறுத்தத்தின் பின்னர் இதுவரை 1,254 பேர் உயிரிழந்ததுடன் 4,121 பேர் காயமடைந்துள்ளதாகவும், 2023 அக்டோபர் 7 முதல் இதுவரை 174,231 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இந்த மடத்தியாளர் செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான அனைத்து மடத்தியாளர் செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

அனைவருக்கும் சுந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். இன்றைய நாளும் கூட அட்டகாசமான பாடல்கள் எடுத்துட்டு நானும் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் ஜோபகுமார். ஸ்ரீ ஸ்ரூபி, இன்னைக்கு பாடல்கள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி நாங்க பேச போறோம். அதாவது, நம்ம சின்ன வயசுல எல்லாம் அதிகமாவே பார்க்க கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், எப்படா இந்த டைம் வரணும் காத்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நாங்க இன்னைக்கு பேச போறோம். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடலை கேட்டு வரதுக்கு முதல்ல நீங்க கால் பண்ண வேண்டிய இலக்கு 0301 503 அதே போல 0101 ரெடியிலே 5111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: வாழ்க்கைக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: 102.2 அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: அன்பான மாலை நேர வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
2: நான் தப்புமா இருக்க பெரிய சூரியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
1: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் வசந்தகுமார். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: இப்ப வீட்டுல தான் இருக்கிறேன்.
1: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: இன்னும் ரெடி ஆகி கொண்டிருக்கின்றது. ஒரு 5 நிமிஷத்துல குடிச்சு.
1: ஓகே ஓகே. வசந்தகுமார், உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு
2: கேட்கலாம்.
1: அதாவது சின்ன வயசுல நீங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு கார்ட்டூன் என்னது? அந்த கார்ட்டூன் ஏன் பிடிக்கும் உங்களுக்கு?
2: கார்ட்டூன் பேர் என்ன வருது இல்ல, இந்த கூபிடு.
1: அப்படியா? ஏன் அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
2: அந்த அதுல வந்து அந்த நாயிட சீன் ஒண்ணு இருக்குது. எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா?
2: அதனால அந்த அந்த கார்ட்டூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை ஈடன், அன்பு நண்பர் தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், வத்தலை ஐயா கண்ணு, ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதுக்கே சின்ன தம்பி, வெளிமட செல்வராம், மம்பிட்டிய ராசையா, பிஷரிஸ் கார்பரேஷன் ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, இவர்களுக்காக
1: கேட்கும். நன்றி
2: நன்றி
1: நன்றி. நீங்களும் கூட இப்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க, அழகா சின்ன வயசுல நம்ம இந்த கார்ட்டூனை ரொம்ப ரொம்ப விரும்பி பாத்துட்டு இருப்போமே, எப்படா இந்த டைம் வரும், என்ன டைம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிவி ரிமோட் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு வச்சிருங்க. ஏன் அந்த கார்ட்டூன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்ன காரணம், எந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நீங்க எங்களுடைய பேஸ்புக் பக்கம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்ன அழைப்பை ஏற்படுத்தியும் சொல்லலாம். அழைக்க வேண்டிய இலக்கு 0112 77 5 00 3, கதை போல 0112 77 5 1 1 1 இருக்கு.

from the Boss FM. 102.6, 102.8. அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

ரொம்ப சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு வந்திருக்கோம். நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பு ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0-3-2-7 5 0-0-3 கதை போல 0-3-2-7 1-1-1 அல்லது எங்களோட ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு பாடல்களையும் விரும்பி கேட்கலாம். அதாவது ஃபேஸ்புக் வழியா அன்பான சொந்தங்கள் வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹாய் அக்கா, இனிய மாலை நேர வணக்கம். வலிமை போன்று நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி ஹட்டன்ல இருந்து பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி கரோலினா ஹரி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி மாலை நேர வணக்கம் கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று இனி மாலை நேர வணக்கம் வெள்ளவத்தையில இருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது. சாமிமலை சிங்கரவத்தி டி கே தினேஷ் நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு அன்பான மாணவியர் வணக்கம் அக்கா, வசனம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாடல் தாரங்கள் சொல்லி பூனாக்கள் ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான மாணவியர் வணக்கம், ஸ்ரீ ஸ்ருபி ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, சாங்ஸ் எல்லாமே சொல்லி மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 இருந்து நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே போன்று இனி மாணவியர் வணக்கம், ஸ்ரீ ஸ்ருபி அவர்களுக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் சூப்பர் சொல்லி நாகராஜன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிய மாணவியர் வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் மங்கையர்க்கரசி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. எனது கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: சொல்லுங்க.
1: வேலையா வீட்லயா?
0: கடையில வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம், டீ ஷாப்ல.
1: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா அப்போ?
0: சின்ன
1: வயசுல
0: வசந்தன் கேக்கும் அனைவருக்காகவும் எனக்கு ஒரு பாடல் ஒன்று தர முடியுமா?
1: என்ன பாடல்?
0: ஜே படத்துல உன்னை நான் உன்னை ஒரு பாட்டு இருக்கு.
1: அடடா, ஓகே ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சி கேளுங்க. சரியா? என்ன இது, எப்ப பார்த்தாலும் டிவியை பாத்துட்டு இருக்கீங்க, டைம் வரும் பொறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த கார்ட்டூன் தான். நீங்க எந்த கார்ட்டூன் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்றத Facebook வழியா சொல்லுங்க, அல்லது அழிப்பின் ஏற்படுத்தியும் சொல்லலாம். இப்பவும் கூட ஒரு சுப்பிரமான் படலுக்கு கெட்டு வரலாம்.

0: ரஜினி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கா கேக்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் நந்தோபரமா தோம்டாட்டி கிளினிக்கு ராணியக்கா ராஜலட்சுமா சாந்தி கோவிந்தராயன் பாடகி சினிமா முந்தாக்குளம் அட்வன் சவுந்தரக்கா மீளா கலா குவிந்தி விஜா சௌரியம்மா சரீகா ரவுமா சரோசினி ஸ்ரீவுடனா வடிவில நாட்ட விஸ்வநாதன் ஈகரன்னா ரசாயன்குமார் அப்துல் மஜீத் வசந்தகுமார் திருசாந்த் தம்பி அளவட்டி செந்தி இங்கிரியா ரவி முகதீன் சின்ன பாடல் சின்ன தம்பி முருகையா எல்லோருக்காகவும் எனக்கு காட்டியின் வாசல் வந்தால் விரிவாக கதவி திறந்த அந்த பாட்டு தாங்க.
0: ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க சரியா? ஒரு சூப்பரான பாடல் இருக்கு நம்மளுடைய வேல் திரைப்படத்துக்காக யுவர் சங்கர் ராஜாவின் இசையில்.

சுந்தர உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். வசந்தம் FM 102.6.

0: மலையாளம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் லோஷா.
0: லோஷா, எப்படி இருக்கீங்க?
1: நான் சுகமா இருக்கேன்.
0: ஓகே லோஷா, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இனிதான்.
0: அப்படியா? ஓகே ஓகே லோஷா, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப ரொம்ப.
0: ஓகேமா ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் ரெக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும்
0: நன்றி.
1: நன்றி அக்கா.

102.6 அந்திசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவ

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்துல இருந்து மெர்சலான ஒரு பாடல் கிட்ட மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் அகஸ்தனில இருந்து ஐயா துறை சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். என்ன செய்துட்டு இருக்கீங்க
1: அக்கா? எத்தொழுது ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கேன் அக்கா.
0: அப்படியா?
1: மழை இன்றைக்கு தான் கொஞ்சம் குறைவாக இருக்கு அக்கா. 2-3 நாளா சரியான மழை அக்கா.
0: ஓகே ஓகே, நீங்க பத்திரமா இருக்கீங்க தானே?
1: ஓ, நம்ம பத்திரமா இருக்கணும். நம்ம ஊரு பஸ் எல்லாம் போக முடியாது அக்கா. ரோட்டெல்லாம் ஒரே மூடி, ஒரே பிரச்சனையா இருக்குது. பாலமெல்லாம் உடஞ்சி
0: ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு.
1: போக்குவரத்துக்கு சரியான கஷ்டமா இருக்கு அக்கா.
0: மழை நேரங்கள்ல வந்து ரொம்பவுமே பாதுகாப்பா இருக்கணும். சரி,
1: ஆமாக்கா.
0: ஓகே ஓகே, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஓ, நல்ல சூப்பரான பாடல்களுக்கா. பாடல்களுக்கு ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்கள் அக்கா உங்களுக்கு.
0: ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க
1: அக்கா? நான் ஒரு பாடல் ஒன்று கேட்பேன், தருவீங்களா அக்கா?
0: என்ன பாடல்?
1: திருவிழான்னு வந்தா அவள் கோயில் வர மாட்டான், அந்த பாடல் அக்கா.
0: ஓகே,
1: வர மாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போறீங்க சின்னவளே.
0: ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சி கேளுங்க. சரியா?
1: சரியா அக்கா.
0: ஓகே, நன்றி.
1: பேர்களை சொல்றேன் அக்கா.
0: ஓகே சொல்லுங்க.
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி மற்றும் யோகா பிரசாந்த் மற்றும் நாகஸ்தானிற்கு எனது அண்ணா குடும்பம், முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம் மற்றும் சுந்தர்லிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம் மற்றும் நாகஸ்தானில சத்தீஸ்தோஸ்ல வசந்தமா கேட்டு வசந்தம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்கும். மற்றும் விஐஆர் தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகோள் சின்ன தம்பி, தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன் மற்றும் மவுஞ்சி நெஸ்டேட் ஏகாம்பரம், சுப்பையாக கொட்டிக்கடை ஈடன் ஐயா மற்றும் உரக்கலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்துளையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், நம் வசந்தம் கேட்கும் அனைத்து நேர்களுக்கும் உங்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. அழைப்பிய வழங்கிய உங்களுக்கு ரொம்ப நன்றி அக்கா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி அக்கா.
2: ஏண்டா அழுகிற? அவளை காணுமேடா. டேய், உனக்கே டூ மச்சா இல்ல? ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
3: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையா?

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். டேக் கேர், டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் இது? மார்கரெட், எப்படி இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த பாடல் யாரு இருக்கலாம் கேக்க போறீங்க?
2: உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

தருண தடாலடி, தூக்கு தருண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8
4: ஒளிக்காரமிக்கு பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில். இந்திய வெளிவிகார செயலாளருக்கும் ஜனாதிபதி அனுரவுக்கும் இடையில் சந்திப்பு. மகாவலி கங்கையின் தாழ்நிலங்களுக்கு சிறு அளவிலான வெள்ள அச்சுறுத்தல், நாளை முதல் மீண்டும் பலத்த மழை. புலமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சைகள் உரிய தினத்தில் நடைபெறும். ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற ரமேஷ் தரங்கவுக்கு விமானப்படையில் பதவி உயர்வு. ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் யுக்ரைனில் 17 பேர் பலி. ஜெஃப்னா கிங்ஸ் அணியின் உரிமை ஆங்கர் ஸ்போர்ட்ஸ் ஏபி நிறுவனத்திடம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான அகில விராஜ் காரியவசம் எதிர்வரும் 18 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக செயற்பட்ட போது தமது பணிக்குழாம் ஊழியர்களாக 4 பேரை இணைத்துக் கொண்டு அவர்களில் 3 பேரை தனக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் சேவையில் ஈடுபடுத்தியதாக அகில விராஜ் காரியவசம் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மற்றொரு ஊழியரை அவரது பதவி நிலைக்கான கடமைகளில் ஈடுபடுத்தவில்லை எனவும், எனினும் குறித்த ஊழியர் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்த அலுவலகத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்ததாக அகில விராஜ் காரியவசம் குறிப்பிட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனூடாக 27,68,836 ரூபாய் 14% சம்பளத்தை குறித்த ஊழியர்களுக்கு வழங்கி அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குற்றம் சுமத்தி அகில விராஜ் காரியவசத்தை கைது செய்திருந்தது. இந்நிலையில் சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 18 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.

நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய விடயங்கள், இந்தியாவின் ஒத்துழைப்பின் கீழ் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அதன் பின்னர் இந்தியா 350 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுக்கான ஒப்பந்தம் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டது. கடன் வசதி டித்வா சூறாவளியின் பின்னர் இலங்கையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்காக இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒட்டுமொத்த மறுசீரமைப்பு பொதியின் ஒரு பகுதி என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி, மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் சூறாவளியின் பின்னரான ஏற்பட்டுள்ள ஒதுக்கீட்டு தேவைகளுக்காக குறித்த கடன் வசதி பயன்படுத்தப்பட உள்ளது. இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்க, வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் உள்ளிட்ட இலங்கையின் அரசின் உயர்மட்ட பிரதிநிதிகள் பலருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துதல், பிரதான அபிவிருத்தி வேலை திட்டங்களை துரிதப்படுத்துவது ஆகியன குறித்த விஜயத்தின் நோக்கமாகும். நாளை முதல் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் காண்டி மாவட்டத்தில் மகாவலி கங்கை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் 24 மணி நேரம் வெள்ள அபாயத்துக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக 9 மாவட்டங்களில் மக்கள் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. புத்தளத்திலிருந்து ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்பகுதிகளில் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கடற்தொழிலாளர்கள் மற்றும் மீனவ சமூகத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வளிமண்டல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அப்பகுதிகளில் வானம் மழை மேகம் சூழ்ச்சி காணப்படும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமத்திய சபரகம் தென் மாகாணங்களிலும் வடமேல் மாகாணங்களிலும் காற்று சற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனர்த்த நிலைமைகள் காரணமாக 8 மரணங்கள் பதிவாகியுள்ளன. 9 மாவட்டங்களில் 56 பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 3014 குடும்பங்களைச் சேர்ந்த 11832 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேல் கொத்மலை நீர்த்தேக்கங்கள் நீரேழும் பகுதிகளில் கனமழை பெய்வதை அடுத்து கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் இன்று அதிகாலை தானியங்கியாக திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்தார். இதனையடுத்து கொத்மலை ஓயாவின் இருபுறங்களிலும் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் மகாவலி கங்கை அண்மித்த ஆற்றுப்படுக்கைகளில் எதிர்வரும் 24 மணி நேரம் சிறு வெள்ள அபாயத்துக்கான எச்சரிக்கை காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. உடனூர, உடபலாத்த, யட்டினுவர, தொலுவ, கங்கையில கோரலை, கடவசத் கோரலை மற்றும் ஹரிஸ்பத்து ஆகிய பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மகாவலி கங்கை அண்மித்த வாழும் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நிலையான சுற்றுலாத்துறையின் மத்திய நிலையமாக நெடுந்தீவை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. ஒல்லாந்தர் கால நினைவு சின்னங்கள் மற்றும் சுதந்திரமாக நடுவாணும் குதிரைகள் காணப்படும் நெடுந்தீவை நிலையான சுற்றுலா பயண தலமாக அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. வடமாகாணத்தில் பூஜ்ய கரையமள வாயு உமிழ்வு சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்து சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வேலை திட்டம் யாழ் மாவட்டத்தை கேந்திரமாக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ளது. அதனை நோக்காக கொண்டு சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். அடுத்த வரவு செலவு திட்டத்தில் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக நிதி ஒதுக்கீடுகளை வழங்கி குறித்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் அதன்போது சுட்டிக்காட்டினார். குறித்த விஜயத்தின் பின்னர் அரசு உயர்மட்ட அதிகாரிகளின் சந்திப்பொன்றும் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், வைத்தியர் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோரும் அதன்போது இணைந்திருந்தனர். இம்முறை பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற ரமேஷ் தரங்கவுக்கு விமானப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அவர் கோப்ரல் நிலையிலிருந்து சாஜ் நிலைக்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை சார்பில் தங்கப்பதக்கம் வென்று கொடுத்த ரமேஷ் தரங்க மற்றும் வெள்ளிப்பதக்கம் வென்று கொடுத்த பாலித்த பண்டார் ஆகிய வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று விளையாட்டுத்துறை அமைச்சில் இடம்பெற்றது. 23வது பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ரமேஷ் தரங்க 20 வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் பெற்றுக் கொடுத்தார். ஈட்டி எறிதல் போட்டியில் அவர் குறித்த சாதனையை படைத்தார். இதேவேளை போட்டிகளில் கலந்து கொண்ட பாலித்த பண்டார பருதி எறிதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். போட்டிகளில் கலந்து கொண்ட இலங்கை குழுவினர் நேற்றைய தினம்

0: நாட்டை வந்தடைந்த நிலையில் இன்று ரமேஷ் மற்றும் பாலித்தவை வரவேற்கும் நிகழ்வு ஒன்று விளையாட்டுத்துறை அமைச்சில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை இம்முறை பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஈட்டியறிதலில் தங்கப்பதக்கம் வென்றதை அடுத்து ரமேஷ் சரங்கவை கௌரவிக்கும் வகையில் அவர் கோப்ரல் பதவி நிலையிலிருந்து சாஜன் பதவி நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டுள்ளார். விமானப்படை தளபதி ஏ மார்ஷல் பந்து எதிரி சிங்கின் தலைமையில் அது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது. அதற்கு மேலதிகமாக ரமேஷ் சரங்கவுக்கு விமானப்படையினால் பணப்பரிசல்களும் வழங்கப்பட்டன. அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாத்திஸ் ஆகியோர் இலங்கை அமரப்புற மகாநாயக்காவின் மகாநாயக்க தேர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். மக்களின் நலன்புரிக்காக முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் தமது ஆசீர்வாதம் காணப்படும் என மகாநாயக்க தேரர் அதன்போது தெரிவித்ததாக அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமைச்சர்களான ஹர்ஷன நாணயக்கார மற்றும் வைத்தியர் நலிந்த ஜாத்திஸ் ஆகியோர் இலங்கை அமரப்புற மகா சங்க சபையின் பதில் தலைவர் அதிசங்கக்குரிய மாகல்லே நாகித்த மகாதேரரையும் சந்தித்து முன்னெடுக்கப்படும் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: யுக்ரைன் தலைநகர் கியூவில் ரஷ்யா மேற்கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பெரும் எண்ணிக்கையிலானோர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதலினால் தங்குமிட கட்டிடங்கள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகள் என்பவற்றுக்கு பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் யுக்ரைன் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த தாக்குதல் சாதாரண பொதுமக்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட பாரிய தாக்குதல் என யுக்ரைன் தெரிவித்துள்ளது. தாக்குதல் தொடர்பில் ரஷ்யா இவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் மேலும் உக்கிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறக்கப்படும் என வெளியான அறிவிப்பை அடுத்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து அமெரிக்க பங்குச்சந்தை சுட்டிக்காட்டத்தக்க அளவு உயர்வை அடைந்துள்ளது. S&P 500 மற்றும் நெஸ்டேக் சுட்டி என்பன சாதனை மிகுந்த உயர்வை பதிவு செய்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எரிசக்தி நெருக்கடியினால் நம்பிக்கையின்மை காரணமாக வீழ்ச்சி கண்டிருந்த நிலையில் தற்போது முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் அமெரிக்க பங்குச்சந்தை சுட்டிக்காட்டத்தக்க அளவு உயர்வை அடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் மிகவும் வெற்றிகரமான அணிகளில் ஒன்றான ஜாஃப்னா கிங்ஸ் அணியின் உரிமையை ஸ்டாக்ஹோமை தலைமையமாக கொண்டு இயங்கும் சர்வதேச விளையாட்டு உரிமை நிறுவனமான ஆங்கர் ஸ்போர்ட்ஸ் AB நிறுவனம் பெற்றுக் கொண்டுள்ளது. முன்னாள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஷஹீர் கான் மற்றும் தொழிலதிபர் நாகேந்திர சித்தாம் ஆகியோரை சம உரிமையாளர்களாக கொண்டு ஆங்கர் ஸ்போர்ட்ஸ் AB நிறுவனம் இயங்குகின்றமை மற்றொரு சிறப்பம்சமாகும். இதற்கமைய இதுவரும் நாட்களில் ஜாஃப்னா கிங்ஸ் அணி ஆங்கர் ஜாஃப்னா கிங்ஸ் என்ற பெயருடன் LPL தொடரில் விளையாடும் என செய்திகள் வெளியாகியுள்ளன. ஜாஃப்னா கிங்ஸ் அணி முன்னைய உரிமையாளரான ஸ்போர்ட்ஸ் கம்போன் நிறுவனத்தின் இணை உரிமையாளரும் முன்னாள் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி வீரருமான மஞ்சோஜ் கல்ரா ஆட்ட நிர்ணய சதியில் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த July 23 ஜாஃப்னா கிங்ஸ் அணியின் உரிமையாளர்களின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் மற்றும் LPL தொடரின் உரிமைதாரரான IPG நிறுவனம் ஆகியவற்றின் தற்காலிக நிர்வாகத்தின் கீழ் குறித்த அணி செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் ஊழல் குற்றச்சாட்டில் விளக்க மறியலில். இந்திய வெளிவிவகார செயலாளருக்கும் ஜனாதிபதி அனுரோக்கும் இடையில் சந்திப்பு. மகாவலி கங்கையின் தாழ்நிலங்களுக்கு சிறு அளவிலான வெள்ள அச்சுறுத்தல். நாளை முதல் மீண்டும் பலத்த மழை. புலமை பரிசல் மற்றும் உயர்தர பரீட்சைகள் உரிய தினத்தில் நடைபெறும். ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற ரமேஷ் தரங்கவுக்கு விமானப்படையில் பதவி உயர்வு. ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் யுக்ரைனில் 17 பேர் பலி. ஜாஃப்னா கிங்ஸ் அணியின் உரிமை ஆங்கர் ஸ்போர்ட்ஸ் AB நிறுவனத்திடம். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நாளை காலை 9 மணிக்கு நமது மணித்தியால செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த நடை.

நேற்றுதினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் முதலாவதாக நாங்கள் அத கோடிபுத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத கோடிபுத்திரத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் தெரிவு செய்யப்பட்ட ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 38, 40, 51, 53 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 38, 40, 51, 53 நேற்றைய நாளில் மொத்தமாக 2,00,000 பரிசுகள், 3 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 72,24,800 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,26,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,955 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக நேற்றைய நாளில் தெரிவாகியிருக்கிறது. மிதுன ராசி வெற்றி இலக்கங்கள் 1, 12, 22, 55 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ராசியாக மிதுன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 12, 22, 55 நேற்றைய நாளில் 10,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் மொத்தமாக 1,71,97,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 33,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் போலத்திற்கான வெற்றி முடிவுகள். 3,243 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 8, 47, 50, 65 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 8, 47, 50, 65 சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 3, 1, 9, 4, 9 அந்த வெற்றி இலக்கங்கள். மீண்டும் நேற்று நாளில் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்கள் 3, 1, 9, 4, 9 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,20,400 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,43,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,404 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 1, 5, 15, 80 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 1, 5, 15, 80 லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 3, 4, 0, 4, 8 லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 3, 4, 0, 4, 8 நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,84,800 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,23,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,419 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ சூப்பர் இலக்கம் 38 வெற்றி இலக்கங்கள் 15, 16, 40, 45 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ சூப்பர் இலக்கம் 38 வெற்றி இலக்கங்கள் 15, 16, 40, 45 நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள், 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,29,99,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 33,14,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பீதி ஜனசம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள். 977 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 9, 2, 5, 4, 4, 8 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 9, 2, 5, 4, 4, 8 நேற்றைய நாளில் 36,93,500 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,58,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயசம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள். 451 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 5, 4, 4, 8 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 5, 4, 4, 8 நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,60,160 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,073 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 19, 44, 45 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் 19, 44, 45 2,00,000 பரிசுகள், 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 38,81,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இது? பத்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அந்த ரேடியோ சவுண்ட குறைச்சு வச்சுட்டு பேசலாமே.
1: சரி சொல்லு.
0: ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, இன்னும் இல்ல.
0: அப்படியா?
1: நீங்க?
0: நானும் இன்னும் இல்ல. ஷோ எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு தான் சாப்பிடலாம்னு ஒரு ஐடியா. ஓகேம்மா, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வணக்கம். நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி வாகரையில இருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. இனி மாலை நேரம் வணக்கம் சொல்லி ஊர்கூட வந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. ஹாய் ஹாய், அன்பான வணக்கம். நிகழ்ச்சி ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா போகுதுன்னு சொல்லி தர்ணிகளை மீனவெட்டியில இருந்து சுஜீவன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. அவரும் கூட அன்பான குடும்ப உறவுகளோட இணைந்து பாடல் கேட்டு இருக்கிறதா சொல்லிருக்காங்க.
2: பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு.

0: ஹாக்கி உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தேவத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கெட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க?
2: உங்களை போல் நலமா உச்சாம இருக்கவே உங்களோட ஷோ கேட்டுக்கணும் பாடல் தெரியும் ஆரம்பிச்சு.
1: நன்றி நன்றி விஸ்வநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: உங்களோட நிகழ்ச்சி ஷோ கேட்டுக்கிறேன்
1: மேடம். அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
2: இப்ப மழை கொஞ்சம் குறைஞ்சி வெள்ளம் எல்லாம் குறைஞ்சிருக்கு மேடம்.
1: ஓகே ஓகே விஸ்வநாதன். அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
2: பாடல கேட்கும் காவாத்த நீலகாந்த அம்சு குடும்பத்தாயும், குவைட்ல இருக்கு மரமா அருள் செல்வி, பணவத்தில இருக்கு மரமா சங்கீத குடும்பம், அல்கோல இருக்கு மரமா ஜெகன் குடும்பத்தாயும், வான்வல் மறு அருள்மொழி, முந்தாஸ்மின், ஓயலன், நீதன், மறுசுக், சின்ன மகாதேவன், சிறியலாம, மாவனால் மூர்த்தி, இமாலயா, சோமசி, தயாலம், உமாச்சந்திரன், கிருஷ்ணபக்தன், ஸ்ரீகாந்த், பாதுகு சின்ன தம்பி, பென்டிக் தங்கத்துறை, அம்பாந்தோட்ட மறுசு, சின்ன மகாதேவன் மற்றும் சாந்தனி, பகவந்தலா, தாராணி அம்மா, சுலைமான், அன்பான் அரிப்பா, சிறீ மேடம், உங்களுக்கான பாடல் கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி, வணக்கம். நன்றி மேடம்.
1: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, செல்லமே திரைப்படத்துக்காக.

0: அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கு விரும்பி பாடல்களையும் கேட்கலாம் சொல்லிட்டே இருக்கும் போது அன்பான உறவு ஹலோ வணக்கம். ஓகே ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அப்பா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: அப்பாடா வந்து வினோத்.
0: வினோத் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க? என்ன ஏடி கேடிட்டு பாத்துட்டு இருக்கீங்களா?
0: ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: ஆ சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டீங்களா?
0: இல்லம்மா, ஷோ எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் சாப்பிடணும்.
1: ஆ சரி.
0: ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கங்களா கேட்க போறீங்க?
1: அக்கா நான் கேக்குற பாட்டு வந்து தாவீங்களா?
0: என்ன பாடல்?
1: எனக்கு ஏதோ லிங்கா பட்டத்துல இருந்து அந்த பாட்டு கொடுக்க கொள்ளதான் கரண்ட் போயிட்டுக்கா.
0: என்ன பாடல்?
1: லிங்கா பட்டத்துல உண்மை ஒரு நாள் வெல்லும்.
0: ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சி கேளுங்க. சரியா?
1: சரிக்கா.
0: ஓகே, நன்றி
1: நன்றி.

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், என்ன
0: பேர் உங்களுக்கு? சுதாகரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: இன்ன இல்ல, டீ குடிச்சேன்.
0: ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: வெரி பியூட்டிஃபுல்.
0: ஓகே ஓகே. அடுத்து மட்டும் சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கங்களா கேட்க போறீங்க?
1: என்னடா அப்பா சங்கவேல். அம்மா நலாயு. அக்கா ஜாயசுக்குமா. அப்பா மகனா சுபானா ஜெயந்தி. சகிரி அஸ்வின் மற்றும்
0: நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு காஞ்சனா திரைப்படத்துக்காக.

0: எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8
1: அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: ஒட்டு சிவா கேட்டு சிவா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: நான் வைத்தோட்டம். நீயா? மகாதேவ்.
0: மகாதேவன் ஐயா எப்படி இருக்கீங்க?
1: சுகமா இருக்கேன்.
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு
1: இருக்கீங்க?
0: ஓகே ஓகே ஐயா, சாப்பிட்டீங்களா? இல்ல ஐயா இல்ல. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாரு இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: நன்றி
0: வணக்கம்.

கொண்டிருக்கின்றாய். குமரிகள் குமைந்துகளுக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் காரை தப்ப

0: இம்சை அரசு 23 புலிகேசி திரைப்படத்துக்காக ஒரு சுப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, இன்னும் ஒரு சொல்ல வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம், அன்பான வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஓகே உமாச்சந்திரன், சாப்பிட்டீங்களா? நன்றி நன்றி. இல்ல உமாச்சந்திரன், நீங்க
1: சாப்பிட்டீங்களா?
0: ஓகே ஓகே. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்காக கேட்க போறீங்க? நன்றி. அதே போல இன்றைய நாளும் கூட ஒரு அன்பான உறவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் எனது ஆறுயிர் அம்மா மாரியா 71வது பிறந்த தினத்தை மிக விமர்சையாக தனது இல்லத்தில் கொண்டாடுகிறாராம். இவரை பல்லாண்டு காலம் வாழ்க என அன்பு கணவர் மோகன சுந்தரம், மகன்மார்களான கலையகன் திருச்சந்திரன், மகள்மார்களான சண்முக பிரியா, ராஜாதி பிரியா, ஸ்ரீபிரியா மற்றும் மருமகள்மார்களான உமாதேவி, திலானி, துரைராஜ், ரஞ்சிதா, பத்மநாதன், பேரப்பிள்ளைகளான சிவதர்ஷன், மிதுர்ஷி, தரணி, திலக்ஷன், மதிஷா, சதுர்ஷிகா, ராவிகா, ரிவன்யா, சச்சின், துளசி, சீனு மற்றும் உற்ற உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்துறதாக பகிர்ந்திருக்கிறாங்க. பதிலை ஸ்பிரிங்வெளி மேமலையைச் சேர்ந்தவர்கள். நாங்களும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

மற்றொரு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நிற்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கடைக்கத்தில் சங்கர் விடைபெற்று செல்லும் நான் என்றும் கலந்தேன். ரூபகுமார், ஸ்ரீ ஸ்ரூபி, வணக்கம் என்று சொன்னங்களே.

நன்றி ஸ்ரீ ஷோபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 9 மணி.

0: இன்றைய வசந்த நிலா மனது மறக்காத பழைய பாடல்களுடன் கேட்கும்போதே அப்படியே குழந்தை பருவத்துக்கு நான் சென்ற மாதிரி இருக்குது. படகோட்டி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரலில் தொட்டால் பூமலரும். எவ்வளோ ரீமிக்ஸ் பண்ணி இந்த பாடல்கள்லாம் வந்தாலும் அந்த ஒரிஜினல் வேர்ஷன் கேட்கும்போது ஆஹா, இப்போ கூட அந்த தென்னமரத்தில் தட்டி தட்டி எம்ஜிஆர் நடித்தது தான் ஞாபகம் வருது. நீங்கள் வளர்ப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். 01 2 2 7 5 0 0 1 அல்லது 01 2 2 7 5 0 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்
1: சார். வணக்கம், நான்
0: தோப்பூர் செல்வனார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கள்,
1: நீங்க எப்படி சார் இருக்கீங்களா?
0: ஓ, நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் இன்றைய தினம் ஃபுல்லாக உங்களுக்காக பழைய பாடல்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: குடும்ப உறவுகளுக்காகவும் மற்றும் தோபுர் அனிவாசர், மத்தல ஐயா கண்ணு, பரதீஸ்வர அருள்மொழி, கம்பகா மஜித் நானாக்காகவும், அனைத்து உள்ளங்களுக்காகவும், முக்கியமாக உங்களுக்காகவும்.
0: சரி, எல்லாரும் இணைத்துக்கொள்ளலாம். நன்றி.
1: நன்றி சார.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக இன்னும் ஒரு சூப்பரான பாடல். நான் சின்ன வயசில் பார்த்த திரைப்படங்களில் எம்ஜிஆர் திரைப்படங்கள், இந்த திரைப்படமும் ஒரு திரைப்படம் தான். அதிலிருந்து தான் உங்களுக்காக அடுத்த ஒரு பாடல் வரப்போகுது.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இனிமையான மனது மறக்காத பழைய பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா உங்களுக்காக வர இருக்கிறது. நீங்களும் எனது கொள்ளலாம் அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312-775-001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிய இரவு வணக்கம் சகோதரா. நாங்கள் புவாக்பேட்டையிலிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவிசாவிலையைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினுஷன், ரன்யா, இசைனியா, சேஷா ஆகியோர் இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நன்றி. ஐயண்ணா இதமான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவலையிலேருந்து வினோதன், வினோதா, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஷ் இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது. சாமிமலை சிங்காரவத்தையிலேருந்து டி கே தினேஷ், நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயண்ணா இதமான இரவு நேர வணக்கம். நானும் வசந்தனா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். திந்துள்ளிலிருந்து எல்ஜன் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. அடுத்தா வசந்தனா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி அந்த கலையிலிருந்து அரசு வந்திருக்காரு. என் அன்பான இரவு வணக்கம். நான் கந்தலாயிலிருந்து முகமது ஜெய்சர் வந்திருக்காரு. ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்திருக்காங்க. கொழும்பு 15-லேருந்து இரவு வணக்கங்களோடு. ஆரம்பதியிலேருந்து இதே ரத்னம் வந்திருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம் சகோதரா. வசந்தனா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன்னு சொல்லி இரவு வணக்கம் சொல்லி கின்யா மவுருஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. சந்தோஷமான வணக்கம். மலையில் நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன். நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லி இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானுவலிருந்து வந்திருக்காங்க. அருணா சுதன் வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கங்களோடு இணைந்திருக்காங்க ராஜகோபால் பாலா. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன் இணைந்திருக்காங்க இரவு வணக்கங்களோடு. இரவு வணக்கம் ஒரு உடவத்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். மனது மறக்காத பழைய பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா நீங்கள் மிளந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வாங்க, யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு 14.
0: கொழும்பு 14ல இருந்து எப்படி இருக்கீங்க மும்தாஸ் பேகம்?
1: நல்லா இருக்கே, நீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். கொழும்பு எல்லாம் எப்படி இருக்கு?
1: பழமை
0: போல இருக்கா? பழமை போல இருக்கிறதுக்கே நாம் சிரிக்கிறோம். சொல்லுங்க, யாருக்காக அடுத்த பாடல்?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: அன்பேவா படத்துல
0: முதல்ல அன்பேவால இருந்து ஒரு பாட்டு போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக அந்த ராஜா பார்வைய அடுத்த மணித்தேலத்துல தாரு. சரியா? யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: பாடம் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்கா போனேஸ் நந்தகுமார் சார் தான் சுகேஷ்மா ஜமீலா அருமை பரத பாத்மா ரவி ரகும மருத பாரு உயதி சின்னைய மகதா ஆட்டேஷ் உமாசல் வசந்தகுமார் ஈடன் சரோஜினி அப்துல் நாசிர் அப்துல் மஜி குடும்பத்தை வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

நெஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதமான மனது மறக்காத பழைய பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா. அலிபாபாவும் 40 திருடர்களும்னு ஒரு படம் சின்ன வயசில் பார்த்தது, எப்போவுமே ஞாபகம் இருக்குது அந்த படம். அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இந்த ஒரு பாடல் மட்டும் காலம் தாண்டி நிறைய பாடல்கள் இருக்கலாம், பட் நமக்கெல்லாம் இந்த ஒரு பாடல் நிறைய நாட்களாகவே மனதுக்குள் கேட்டுகிட்டே இருந்த ஒரு பாடல் இந்த மாசிலா உண்மை காதலா. பாட்டை கேட்கும்போது அந்த சிச்சுவேஷனும் அந்த ஹீரோயின் கேட்ட கேள்வியும் அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாட்டில் பதில் சொன்ன அந்த விஷுவலும் தான் எனக்கு அப்படியே வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது சில பழைய நினைவுகள் அங்கங்கே வந்து போகலாம். நீங்களும் என்ன பண்ணலாம், அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 0112 775 0101 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படின்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். மனது மறக்காத பழைய பாடல்களோடு இன்று வசந்த நிலா. நீங்களும் மலைப்பினையை மேற்கொள்ளுங்க. 01 2 275 001 அல்லது 01 2 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் தனகமாடி மணி பேசுறேன்.
0: மணி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நானும் நல்லா இருக்கிறேன் மணி. என்ன செய்றீங்க நீங்க?
1: அனுஷ்கா பேரப்பிள்ளைங்க வந்து ரவிசன்
0: உங்களுக்காகவும்
1: பாட்டு கேட்கிறேன்.
0: நன்றி.

குளிரிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும். மனது மறக்காத பழைய பாடல்களுடன் இன்றைய வசந்த நிலா. நேரம் இப்போது 10 மணி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். மனது மறக்காத பழைய பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படின்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அன்பு கலந்த இரவு நேர வணக்கம் உங்களுக்கு. மஸ்கெலியா கங்கைவத்தைச் சேர்ந்த ஸ்ரீ முருகன் செல்வரத்னம் சிவஜோதி லோகநாதன் இணைந்திருக்கிறாங்க. வெங்கடேஷன் ஹாய் சொல்லியிருக்காரு. இனிய இரவு வணக்கம், வசந்த நிலா ரேடியோ நிகழ்ச்சி மிகவும் நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்லி சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியோடு நான் அப்படின்னு சொல்லி குறிஞ்சாங்கனி அசூர்தீன் வந்திருக்காங்க. நூர்ஜகான், அசூர்தீன், ஜாரி, அன்பர், ரிகாஸ், ரியாசத், ரீனா குட்டி எல்லாரும் இனத்துக்கு சொல்லியிருக்காரு. வணக்கம் புஷ்பராஜ் சார், நிகழ்ச்சியோடு நாங்களும். கழுதாவலை, சுந்தரம், சசிகலா, கோகுல், ரமணா, கிஷாந்தன், சீனு இணைந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் கொடகலை சந்தனம் வந்திருக்காரு. இனி இரவு வணக்கம்னா நிகழ்ச்சியுடன் அன்பு மகன் ரோஹித், வர்ணன், கணவர் இளையராஜா, அப்புறம் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புத்தொலையிலேருந்து ரோசி வந்திருக்காங்க. அன்பான இரவு வணக்கங்களோட செல்லதுரை நந்தகுமார் வந்திருக்காரு. அக்கரைப்பற்றிலிருந்து ஜான் ஏகாம்பரம் வந்திருக்காங்க. அன்பின் சங்கர் வணக்கம். கந்தப்பள்ளி ஜான் சித்திரன் வந்திருக்காங்க. அடுத்ததாக நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லி பசுரையூர்லேருந்து ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. தர்ஷினி குணசேகரன் வந்திருக்காங்க. அடுத்ததாக நம்மளோட ஸ்ரீதரன் வந்திருக்காரு. இரவு வணக்கங்களோட பாசத்தமிழ் வணக்கங்களோட பதிலை கெந்தகொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்காரு. அண்ணா சந்திரகுமார், அண்ணி அந்தோணி, அம்மா செல்லக்குட்டி லுக்ஷி, அக்கா சந்திரா, மச்சான் நாகராஜா, அன்பான ஜெயா அம்மா, சகோதரா ஹாரூன், சபமல் கந்த வசந்தகுமார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காரு. அப்புறம் வந்து சபமல் கந்த வசந்தகுமார், மாவடி வெம்பு சசிகுமார், நீர்கொழும்பு சோம்குமார், தலவாக்கலை கிருஷ்ணபத்தன், வெள்ளிமடை செல்வராம், கிளவன்டன் குணசீலன் ஆகியோருக்கும் ஒரு பாடல் தாங்க சகோதரா அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. மதுரையிலேருந்து ராசமாணிக்கம் ராஜேந்தர் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோட நிர்மலா பாலா வந்திருக்காங்க. வணக்கம் நிகழ்ச்சியோடு புத்துவில் ஜமால்தீன் வந்திருக்காரு. ஆயனா இரவு வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த், சரஸ்வதி, சாந்தி, கீதன் குடும்பம், தீபா குடும்பம் எல்லாரும் சேர்த்துக்க சொல்லி கொடகலையிலிருந்து வந்திருக்காங்க. முத்தையா காளிமுத்து, ஆயண்ணா அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். ராஜா சென்ட் ஜேம்ஸ் வந்திருக்காரு. அடுத்ததாக அன்பான இரவு வணக்கம் அண்ணா, வசந்தம் சொந்தங்களுக்கு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலேருந்து ஜேசுதாஸ் வந்திருக்காரு. ஆயண்ணா இனிய இரவு வணக்கங்களோடு வந்திருக்காங்க. அட்டன் நவீன் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு அட்டன்லேருந்து கலைமதி வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனிதா, தீபிகா இவங்க இருவரையும் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. முரளியையும் சேர்த்துக்குவோம். சரி, சேர்த்துக்குவோம். இரவு வணக்கங்களோட ராஜ் வந்திருக்காரு. இரவு வணக்கங்களோட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி காங்கேயனோடையிலிருந்து ஷியாத் வந்திருக்காரு. வசந்த நிலா நிகழ்ச்சி அன்பான அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லி வந்திருக்காரு. யாருன்னா புதுச்சேரி கோவிந்தப்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் வந்திருக்காரு. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். மனது மறக்காத காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும் பழைய பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா. இந்த பாடல் கேட்கும்போது அப்படியே சிவாஜி கணேசன் சைக்கிளில் பயணம் செய்கிறதான் கண்முன்னு எனக்கு வந்து போச்சு. கண்ணதாசனின் வரிகளில் இதெல்லாம் கேட்கும்போது ஆஹா, இரவு நேர தத்துவ பாடல்கள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள். நீங்களும் அளவிட மேற்கொள்ளுங்க. 0312-2775-001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படின்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யார் அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது? தயாளன். இந்த நாட்களுக்கு பிறகு பேசுறோமா?
1: உண்மையா சார், நீங்க சொன்னது உண்மை சார்.
0: சரி, எப்படி இருக்கீங்க
1: சார்? நலமா இருக்கேன் சார். சார் நலமா இருக்கீங்களா?
0: ஓ, நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் என்ன செய்றீங்க நீங்க?
1: சார் வேற
0: என்ன செய்றீங்க நீங்க?
1: சார் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் சார் அள்ளி கொடுக்கறீங்க சார்.
0: என்னத்தை அன்பையா பாட்டையா?
1: எந்த நிகழ்ச்சி வந்தாலும் சார் நீங்க அப்படி சிறப்பு சார் நீங்க.
0: நன்றி நன்றி நன்றி தயாளன்.
1: சரி சார், இந்த வருஷத்துல எனக்கு ஒரு பாடல் தாங்க சார்.
0: அப்ப இந்த பாடல் கேட்க தான் அவ்வளவு பெரிய ஐசா எனக்கு?
1: இல்ல சார், அப்படி இல்ல சார், அப்படி இல்ல சார். சார் முதல் வரிகள் மட்டும் சார், இரண்டு
0: சொல்லலாம், பாடலாம்.
1: விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, கண்ணு

0: நிலவே. இந்த பாடல தாங்க சார், இந்த பாடலை அன்பு மனைவி ரமாவுக்காகவும் வசந்தம் கேட்டது அனைவருக்காக தாங்க சார்.
1: சரி, அனைவரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி
0: நன்றி சார், நன்றி சார்.

பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். மனது மறக்காத பழைய பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 01 12 775 00 01 அல்லது 01 12 775 00 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம் அண்ணா, நான் அப்புதலை தங்கமலையிலிருந்து ஜமுனா. பாடல் தெருவுகள் எல்லாம் மிகவும் அருமையாக உள்ளது, இன்னும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மாலா பெனாடன்லேருந்து வந்திருக்காங்க. ஐப்ரோ, அன்பான இரவு நேர வணக்கம், நான் யாழ்ப்பாணம் கோப்பாயிலிருந்து தாரணி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கும் நல்ல பாடல் தாங்க. கணவர் ராதாகரன், மகள் அஷ்மிதா மற்றும் வசந்த சொந்தங்களுக்கு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வசாத் வந்திருக்காரு வணக்கங்களோடு. கந்தலாயிலிருந்து கே ஓய்தி, அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும். அந்த ஆகாயம் கூட உன்னையே உற்றி பார்க்கும், இயற்கையின் அழகினை எல்லாம் அப்பிக்கொண்டவளே. புயல் காற்றும் உன் சுகம் விசாரிக்க புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரவு நேர வணக்கங்களோடு கரோலினா ஆகாஷ் இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களோடு. பட்டியத்திலிருந்து கமல்ஹாசன், யசோதா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சொல்லி மீண்டும் சங்கர் பையோ, பாடல்கள் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. நிஷா மாவனில் வந்திருக்காங்க. தினமும் நீ வருவாய் என ஏங்கியது ஒரு காலம் நிலா, இப்போது எனக்கு அந்த எண்ணம் இல்லை, ஏனென்றால் என்னோடு இருப்பது வசந்த நிலா அப்படின்னு சொல்லி. இனிய வணக்கம் சகோ. நிகழ்ச்சியோடு நானும் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியிலிருந்து செந்தில்நாதன் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு புவனேஸ்வரன், மங்கையர்க்கரசி வந்திருக்காங்க. அன்பான இரவு வணக்கம் ஆர்ஜே சங்கர் அப்படின்னு சொல்லி. பெரிய நிலாவிலிருந்து கிருஷா வந்திருக்காங்க. இரவு வணக்கம் சுகுமால் கந்த, பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார். நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து முத்துக்களோ பெண்கள் என்ற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் மினுவிலிருந்து ரவி, சாந்தா, நாகரம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம், எங்களை இணைத்து பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாய் புஷ்பாண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா, நான் மது கேரவலப்பிட்டியிலிருந்து. ப்ரோக்ராம் சூப்பர், பாடல்கள் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மகேஸ்வரி, ஹஸ்பண்ட் ஜெகனுக்காக, மகன் அஸ்வின், யஷ்வின் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

0: மாமா மாமான்னு கூப்பிட்டேன்.
1: நான் தான் அப்படி கூப்பிட சொன்னேன். அம்மா மாமா நான் எங்கே காணுமே?
0: நாய் வந்தாச்சுமா தெரியல. இதப்பா இதான் நாயோட படுக்கை, இதான் நாயோட பெட்டி, இது நாய் சாப்பிடுற தட்டு.
2: நாயோட சங்கிலி?
0: நாயோட சங்கிலியா? இதுதான் அம்மா நாயோட சங்கிலி.
2: அப்ப நாய்
0: இதோ முன்னால இருக்கனே, நான் தான் அம்மா அந்த நாய்.
2: ஐயோ நீங்களா நாய்?
0: அம்மா உங்க அனுமதி கேட்காம நான் பெட்டி படுக்கையோட வந்துட்டேன். இந்த ஒட்டு திண்ணையில ஒரு ஓரமா நான் தங்கிக்கிறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே?
1: உங்களை என் கூட பிறந்த அண்ணனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த அனுமதி தேவைதானா?
0: என்னமோ கோயிலுக்கு போறியா?
2: கோயிலுக்கு
0: அம்மா. என்னமா இது? நான் சாமி இல்லம்மா, மனுஷன், சாதாரண மனுஷன்.
2: இல்ல நீங்க தான் சாமி. எங்க டீச்சரம்மா சொன்னாங்க, எவங்க மனசுல அன்பு இருக்குதோ, எவங்க ஏழைங்க கிட்ட இருக்கும் வைக்கிறாங்களோ அவங்கதான் சாமி. நாங்க அப்ப நீங்க தானே சாமி?
0: நான் சாமி இல்லம்மா, நான் சாமி இல்ல.
2: சாமி எங்க இருப்பாரு? அவர் எப்படி இருப்பாரு?

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள் வசந்த நிலா பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்றதா, இல்லை காலத்தை வென்று இன்றும் நம் மனதில் நிலை கொண்டிருக்கும் பாடல்னு சொல்றதா, இல்லை அப்பப்போ வர்ற தத்துவ பாடல்கள்னு சொல்றதா, இவையெல்லாம் கலந்து இன்றைய வசந்த நிலா. நீங்கள் மணிந்து கொள்ளுங்கள். 0312-2775-001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: விஸ்வாசம் வசந்தம்
1: என்பதா
0: 102.6 102.6

0: பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது
0: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததடி
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்
1: பாட்டுத்தான்
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை

நெஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஆஹா, எம்ஜிஆர் பாடல்கள் எப்போ கேட்டாலுமே நல்லா தான் இருக்கும்ல. நீங்கள் இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. அலையங்கள் 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படின்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். சொல்லிவிடுக்கிறேன்
0: சாந்தா. எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். நீங்க நன்னான்னு கூப்பிடுறதுனாலே நான் நலமாக இருக்கிறேன்.

பார்த்தீங்கன்னா இவரோட பாட்டாக இருக்கட்டும் இல்லை டான்ஸாக இருக்கட்டும், இந்த பாட்டுக்கும் டான்ஸுக்குமே நான் சின்ன வயசில் இவரோட பாடல்கள் எல்லாமே கேட்குறதும் பார்க்குறதும் பழமைதான். அப்படிப்பட்ட ஒருத்தரோட சூப்பரான பாடல் வந்து கேட்டுட்டு வாங்க.

0: நான் படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: நான் அப்பவே சொன்னேன்ல, சந்திரபாபு அவர்கள் பாடலாம் கேட்டாலே எடடா. அப்போ நாம குழந்தையா இருக்கும்போது, குழந்தைன்னா ரொம்ப குழந்தை இல்லை, சின்ன வயசா இருக்கும்போது இவரோட பாடலாம் கேட்கும்போதும் அவர் ஆடுற டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போதும் எனக்கு சம பிரியம் இவர் மேல. அதுக்கப்புறம் நான் அப்போ இருக்கும்போது நிறைய இவரோட பாடல்கள்லாம் கேட்டிருக்கேன். கடைசி மணித்தியாலம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இவரோட பாடலாம் போடணும் அப்படின்னு. ஸ்வயம் மகிழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்க, நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து மினந்து கொள்ளுங்க. 0112-275-0012-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளோட வந்திருக்காங்க தமிழகாமிலேருந்து கௌரி வந்திருக்காங்க. அடுத்ததாக அன்பன வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்னை இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தொண்டமன்னாரு செல்வசன் வந்து சுதன் வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் புஷ்பராஜ் அண்ணா, நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. பேர்வலையிலிருந்து ஜவன் மாவட்டத்திலிருந்து நிசார் வந்திருக்காரு. அடுத்ததாக புதுவையிலிருந்து பாடகர் ஜியாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா, பாடல்கள் எல்லாம் சூப்பர், எனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சவிந்தராஜ் வாணி வந்திருக்காங்க எட்டியாந்தோட்டையிலிருந்து. அடுத்ததாக அன்பான இரவு வணக்கம் சங்கர், நல்ல சுகமாக இருக்கிறீங்களா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க வாழ்த்துக்களோடு. இனியத்தேனையில் வந்து கண்ணா வந்திருக்காங்க. பிரியமான இரவு வணக்கம் சங்கர், நாங்களும் வளமை போல நிகழ்ச்சியோடு எங்களையும் சேர்த்து பாடல் தாங்க. அண்ணமார்கள் இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், ஞானகுரு, மணி, சுதர்ஷனி எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லி பதிலிருந்து வந்திருக்காங்க ஆறுமுகம் ஞானகுரு. அடுத்ததாக ஆயண்ணா சந்தோஷமான இரவு நேர வணக்கம், நான் நட்டாலை சென்னை மூஃபிர் தற்போது தோஹா கட்டாரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மனது மறக்காத இனிமையான பாடல்கள், அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு வணக்கம், நான் கலனி சுலைமான், அருமையான பாடல்களை தரும் அன்பான உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயண்ணா. இதுமான இரவு நேர வணக்கம் சங்கர் ப்ரோ, சுகமாக சுகமாக இருக்கிறேன், பாடல் தெரிவுகள் அருமை, உங்களுக்கு வசந்த நிலா நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்மளோட வந்து இணைந்திருக்கிறாங்க ரோஜா, எப்பவும் போல ஒரு கவிதையோடு வந்திருக்காங்க. உன் பார்வைகள், உன் புன்னகைகள், உன் வார்த்தைகள், நீ வந்து போன நாட்கள் அத்தனையும் ரசிக்கிறேன். நீ இல்லாத தனிமையை தவிர முட்களின் நடுவே வாழும் ஒற்றை ரோஜாவாய் தனித்தே வாழ்கிறேன் என் வாழ்க்கையை. உன்னையும் உன் நினைவுகளையும் என்னுள் சுமந்தபடி என் வாழ்வில் நீ இல்லை என்று அழுவதா, அல்லது என் நினைவில் நீ வாழ்கிறாய் என்று சிரிப்பதா? இது வலியா சுகமா புரியவில்லை. நீ கொடுத்து சென்ற நினைவுகளுக்கு நன்றி, உன்னவள் ரோஜா அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையோடு இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க வசந்த நிலாவோடு.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

0: சந்திரபாபுவே சொல்லிட்டு போயிட்டாரு, அழுதுகிட்டே இருக்கும் சிரிக்கணும் அப்படின்னு. அதனால அடுத்து அவரோட சிரிக்கிற மாதிரியான ஒரு பாடல் தர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மலப்பின மேற்கொள்ளுங்க. 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படின்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? ஃபாரூக். எப்படி இருக்கீங்க?
1: நல்லாக இருக்கிறேன் என்ன செய்றீங்க நீங்க பாரூக் பாடல்கள் பழைய பாடல்கள் நன்றி.
0: அனைவரும் இணைத்துக் கொண்டு கேட்கலாம். நன்றி.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை.
0: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததாடி
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாய்
1: தாட்டுத்தான்
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். மனது மறக்காத பழைய பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா. எத்தனை முறை எத்தனை வருடங்களுக்கு முதல் இப்போ எல்லாம் கேட்டிருப்போம், ஆனால் இப்போ கேட்கும்போதும் அந்த என்னை பொறுத்தவரையில் அந்த மல்லை குணம் கொஞ்சம் வெளியில் எட்டி பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்த பாடல்கள் நான் கேட்கும்போது குழந்தையாக இருந்தேன். நீண்ட வருடங்கள் பிறகு இப்போதான் மீண்டும் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வகையில் இன்றைய நாள் ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் விண்ணந்து கொள்ளலாம், அழைப்பினை ஏற்படுத்துங்க. 01212751 அல்லது 01212751 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யார் வணக்கம்? வானொலி பெட்டின் சத்தத்தை குறைச்சு வைங்க. யார் இது?
1: இன்பம் துன்பம் சுகம் துக்கம் எல்லாம் கடந்து பல்லாண்டு காலம் வாழ்ந்து வசந்தம் வாழும் அவை பணியாற்ற வேண்டும் என்று நான் மனதில் கலந்த வேண்டிக் கொண்டு
0: எனக்குறப்பேசுவதற்கும்
1: ஒரு புண்ணியம் செய்யும் வரும் உங்களோட காய்க்கு ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கு இன்றைக்கும்
0: அப்புறம் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமாயிருக்கோம்.
0: நானும் நலமாக இருக்கிறேன். அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
1: எனக்கு முடிந்த

0: டைம் கிடைக்க மாட்டேன் இருக்காங்கன்னா நீங்க தலைச்சிக்கிற பாட்டு முடிந்தால் காரணம் எனக்கு மனைவிக்காகவும் மற்றும் லண்டர் வசிக்கும் மூன்று பிள்ளைகளுக்காகவும் பேரர் பேச்சினருக்காக மகன் மற்றும் மாணிப்பர் வசிக்கும் எனது மூன்று பிள்ளைகளுக்காகவும் பேரர் பேச்சினருக்காக மகன் மற்றும்
1: எனக்கும் சந்தோஷம். நன்றி ஐயா, நன்றி.
0: ஓ நன்றி, நன்றி மகன்.

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மணி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இதமான இந்த இரவு பொழுதினில் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்களோடு இன்றைய வசந்த நிலா. நிறைய பேர் அழைப்பினை மேற்கொள்ள முயற்சி செஞ்சிருப்பீங்க, அழைப்பு கிடைக்காமல் கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் இன்றைய தினம் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட பேசிய அனைத்து சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறும் தருணம் இது. ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் வசந்த நிலாவை விட்டு விடைபெறப் போகிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சி உங்கள் எல்லாரையும் முன் சந்திக்கும் விடை விடைபெறும் நான் பிரேமுடன் சங்கர். அன்பான இரவு வணக்கங்கள் மீண்டும்.

www.vasantamfm.lk. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

Awesomedom FM.

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய

நேகனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. புதிய எதிர்பார்ப்புகளோடும் புத்துணர்ச்சியோடும் விடியும் இந்த இனிய காலை வேளையில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 102.6 102.8 சந்தோஷமாக இன்றினாலும் அப்படின்னாங்க காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்க போறோம். இன்றைய சிந்தனைக்காக, வாழ்க்கையில் விழும் ஒவ்வொரு அடியும் நம்மை கீழே தள்ளுவதற்காக அல்ல, நாம் அடுத்து எவ்வளவு உயரத்துக்கு பறக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே. நம்ம வாழ்க்கையில நிறைய முயற்சிகளை செய்வோம், அதே போல நிறைய எதிர்பார்ப்புகளோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்போம். ஒரு சில நேரம் அது வந்து தடுக்கி விழலாம், ஆனாலும் கூட அந்த தடுக்கி விழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க தேடி அறிஞ்சு அதை நீங்க சரி செய்வீங்களாக இருந்தா கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்புகளும் அந்த தீர்மானங்களும் கண்டிப்பா வெற்றியடையும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பனசனங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0317 7 7 5 0 0 1, அதே போல 0317 7 7 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் எஃப்எம் உத்தியோகப்படுத்த

முழுமதி அவளது முகமாகும். ஆஹா, இன்னும் ஒரு அருமையான பாடல் இல்லையா? இந்த அதிகாலை வேளையில இந்த மாதிரியான இசை புயலின் பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது ரொம்பவுமே இனிமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. தோழர்கள், நீங்கள் முடிந்து கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. நேரம் அதிகாலை 5 மணிக்கு 15 நிமிடமாகும் இந்த வேலை. நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் உறவுகளையும் நாங்கள் அப்படியே இணைத்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு பெரிய கல்லார் உதயபுரத்திலிருந்து உதய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? நிகழ்ச்சியுடைய பாடல் தேர்வுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் கேஷாயினி மற்றும் ஜிதோக்காக பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி உதயன். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பின்தணி வந்த ராசியா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? அன்பான மனைவி பத்மினி மற்றும் மகள் சுமதி, மணிக்கம் வசந்தி மற்றும் தேனுதசன் ஆகியோருக்காக பாடலிருந்து கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. ரசலகம குசல்ராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் வெள்ளமத்திலிருந்து செல்லசாமி பிரபாத் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷினி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மெஸ்கிரிய உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடலிருந்து கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். எங்களையும் நிகழ்ச்சியோடு பாடல் விரும்பி கேட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கன், லவித்ரா, டிலக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு கிளதாவளியிலிருந்து சுந்தரம் வந்திருக்கிறாங்க. சசிகலாவிற்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பணியபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கம் சிவானி அக்கா, நாங்க கழுத்துறையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கின்றோம். ஜூட், விவேக், இஷாரா மற்றும் திவான் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு அருண் நிகழ்ச்சியோடு நின்றிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி அருண். இதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு தயகமில் இருந்து மோகன் தேவி வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு 6:50 இதயரத்தினம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா ஆகியோருக்காக பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கையிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? துணஸ்வல பூமிகா சின்னத்தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, நிலக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கரங்க, முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எஸ் பெருமாள், விஜயகுமார், அதே போல கௌசல்யா, எட்டியந்தோட்டி, சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கணபதி மனோகரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? சந்தோஷமான காலை நேர வணக்கம் கிணவரில் கொட்டகாத்தெண்ணில் வசிக்கும் அருள்தாஸ், சசிகலா தம்பதிகளுடைய ஏக புதல்வன் அதிஷான் நேற்று தினம் தன்னுடைய 12th பிறந்தநாளை தமது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினாங்களாம். அவரை அப்பா, அம்மா, அக்காமார்கள் மற்றும் 1996 சாதாரண தர வகுப்பு சகபாடிகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து நலமூடு வாழ வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. பழனியாண்டி கனகராஜ் காவத்தையூர்ந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்தமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு முத்தைய காளிமுத்து ட்ரைட்டன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். சரஸ்வதி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், கடற்கரை ட்ரைட்டன் சொன்னால் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு அறப்பணகந்த ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? அன்பு கணவர் அப்துல் ஜமார் மற்றும் கந்தலை கேயுவேதன், சத்தார் சவிகா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கேண்டி பென்வில் இருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு எடியாந்தோடிலிருந்து MS பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, கன்னியம்மா, சூட்டி, மணிவாரன், கோபால், அதே போல ரவிச்சந்திரன், கந்துசாமி, இதுவரை எடையந்தோட்டி சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் பாடல் இருந்து கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை உறவுக்காகவும் நிகழ்ச்சி அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்

சொந்தங்களையும் உறவுகளையும் நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. இன்று நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கழுதாவளியில இருந்து ஆனந்தன் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு அக்கறை பற்று பொப்டிலிருந்த நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கம் மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷாம் தருண் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு முருகேஸ் தேகல வட்டவளைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாடல் தெரிவுகள்லாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதும் சொல்லிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கோயம்புத்தூர்லிருந்து பாலு வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜாக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு பட்டித்திரிலிருந்து கமல்ஹாசன் யசோதா வந்திருக்கிறாங்க. பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆய் சகோதரி அன்பான காலை நேர வணக்கம். ருவான்வெளியில இருந்து சிங்காரவத்த மகேஷ் வந்திருக்கிறாங்க. எனக்காகவும் மனைவி ஜெஸ்மிக்காகவும் மகன் திவினேஷ்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. நாவலப்பட்டியிலிருந்து ஸ்ரீநிலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தலை சிவமூர்த்தி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்தலை ரெக்னோ ஹோட்டல்ல இருந்து அனில் கும்ளே நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய சந்தோஷமான காலை இப்பொழுது வணக்கம் சிவானி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இன்றைய பொழுது அனைவருக்கும் நலம் பெற வாழ்த்துவதாக பேருவலிருந்து தர்கா நகர் ரிம்சான் ரீந்தாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பூனாங்கலிருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இந்துக்களிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெள்ளவத்தில இருந்து சந்தோஷ் பூக்களிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ராஜேஷ் கண்ணா வந்திருக்கிறாங்க. பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க, நல்லமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அட்டன் கேம்ல இருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுந்தர். இதுவேளை ஜெகதீஷ் சந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சண்முகநாதன் கலகலந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க, இனியும் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இருந்தாங்க. ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. யுதாகரன் வந்திருக்கிறாங்க. மவுண்டின் வட்டவளைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமாக நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அழைப்பு நேர்பத்தங்கள் 0-2-2-5-0-0-1, அதே போல 0-1-2-7-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் மிக முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாகவும் இணைத்துக் கொள்ளுங்க. இப்ப நாங்க ஒரு இனிமையான பாடல் கேட்க போறோம். ராமன் தேடிய சீதையை திரைப்படத்துக்காக வித்யாசகன் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.